நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி இன்று சனிக்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம் அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தாற் போன்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே. நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல்

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்ற வண்டி FM ரெயின்போவுக்கு.
7: நேரம் 6 மணி. FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோவக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏ வி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

8:02 மணி முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 மணி முதல் 8:55 மணி வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்வரப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 மணி முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்வரப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும்.

இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின். ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 தொலைபேசி வழி நேயர் நேரம். தலைப்பு பொறுமையே பெருமை. நெறிப்படுத்துபவர் ஜாக்கப். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள்.

12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் ஸ்ரீ ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை. எம் தண்டபாணி தேசிகள் அவர்கள் பாடிய தேவாரம் திருவாசக பாடல்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜங்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள். மாணவி ஜே மணிமொழி. இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் காயத்ரி அவர்கள் பாடியவை. 4:00 ஒளிச்சித்திரம் அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் தேவராஜ் மோகன். 5:00 இளைய பாரதம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி இந்திராநகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை.

6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 துறை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்தி அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வாழியில் உர மேலாண்மை உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:00 துறை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, சன் கணேசிரி சிபி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00

மணி, 3-5, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களிலும் 8:58 ஆகிய நேரத்திலும் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்களுக்கான ஒரு சேவை செய்தி. திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு சூரியபிரபை சந்திரபிரபை கிளி வாகனங்களில் சுவாமி வீதியுலா, இரவு 7 மணிக்கு திருமுறை இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் ஞானி எழுதிய வரிகள் இன்றைய காலத்திற்கும் அப்படியே பொருந்துகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஞானி ஸ்ரீ குருஞான சம்பந்தர். அவர் அருளிய சிவபோக சாரம் எனும் நூல் வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை சற்று சிந்திப்போம். அகந்தை ஒழித்தல். நான் பெரியவன் என்ற அகந்தை மனிதனை சிறியவனாக்கும். அடக்கம்தான் உண்மையான உயர்வு. நீர் பள்ளத்தை நாடுவது போல அன்பும் அருளும் பணிவுள்ள மனதில்தான் நிலைக்கும். அகந்தை விலகும் இடமே அறத்தின் ஆரம்பம். அன்பும் விவேகமும். அன்பு மட்டும் போதாது, அதை வழிநடத்த விவேகமும் தேவை. அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகமுண்டாய் என்ற குருஞான சம்பந்தரின் அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கனநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்

0: இயற்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும் எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவை சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க கேட்கலாம் சித்ரா அவர்கள் பாடிய பாடல்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்துலக்கு கேட்கலாம் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது அவர்கள் பாடிய பாடல். நிலைத்த நேரம் 6:26. 8 நொடிகள்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். எஸ் ஜானகி அவர்கள் பாடியது. நிலைத்த நேரம் 6:30.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 9 நாள், சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோவைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, நம்ம மொபைல எடுத்த நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல பாட்டு கேட்டு அப்படியே நடந்து போயினே இருப்போம்.

0: வயலுக்கு போற நேரத்துல நம்ம கருத்தமுத்து எய்தாப்புல வர்றாப்புல டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்காரு உள்ள இருக்கு.
1: இந்த கோவப்பழம் நல்லா டேஸ்டா இருக்குதா? நாட்டு கோவப்பழம்.
0: கருத்தமுத்து என்ன பாத்தீங்கற?
1: இருக்காது, சாப்பிட்டு வரோம். வெளியில கோவப்பழம் இருந்ததா? அப்படியே கொள்ளைக்கு போனா கோவக்காய பறிச்சு பயில எடுத்துன்னு கோவ பழம் இருந்ததா? ஒரு நாலஞ்சு சாப்பிட்டு வரம்பா.
0: ஏன்பா, பழத்தை கிளி தான் கொத்தி தீங்கியா, நீ கோவப்பழத்தை பறிச்சு தின்ட்டு வரியா?
1: காத்துமுத்த, நீ சொன்ன மாதிரி அந்த கோவப்பழத்துல கிளி கொத்தின பழம் தான் பாத்த, அதான் டேஸ்ட் ஆகுது. ஒண்ணும்
0: சரி சரி, பழத்தை சாப்பிடலாம் சரிதான். ஆனா வேலியில ஓடுற அந்த கோவ செடியில இருந்து கோவ காயா பறிச்சுட்டு வந்த?
1: ஆமா.
0: எப்பா அது கசக்கும்பா, அதை சமைக்க முடியாதுப்பா.
1: என்னது கசக்குமா?
0: ஆமாப்பா,
1: சமைக்க முடியாதா? காத்தமுதா, டவுனுக்கு போனா குவி குவி விக்கிறாங்க.
0: கருத்தமுத்து, அந்த கோவக்கா வேறப்பா. அது கோவக்கா சாப்பிடறதுக்குன்னு சாகுபடி செய்யக்கூடிய காய்.
1: ஓ, தனியா இதுக்குன்னு பயிர்?
0: ஆமாப்பா, அது வேற, இது வேற. வேலியில ஓடுற கோவ செடியில பழத்தை மட்டும் சாப்பிட முடியும், காய் ஒதுக்க உதவாது.
1: சரி சரி, காத்தமுத்த, இந்த கோவக்காயா நான் சாகுபடி செய்யணும்பா, அதுக்கு உண்டான வழிமுறைகள் தொழில்நுட்பங்கள் அது பத்தி நிறைய தகவல்களை சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, இது ஒரு கொடி வகை காய்கறி. இப்போ உனக்கு வந்து அந்த ஆத்து ஓரத்தில் ஒரு 60 சென்ட் இப்போ நடவுலாம் முடிஞ்சிட்டு சும்மா தானே வச்சிருக்கேன்.
1: ஆமாமா,
0: அதில் நீ போடுப்பா பந்தல் போட்டு.
1: சரி,
0: நிரந்தரமாக நீ கோவ சாகுபடி அதில் பண்ணலாம்பா. தண்ணி வசதி மட்டும் இருக்கணும், வடிகால் வசதி இருக்கணும்.
1: அதான் புது நீர் மோட்டர் போட்டுக்கிறேன்.
0: அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ பந்தல் அமைச்சிக்க. 60 சென்ட்டுக்கு பந்தல் அமைக்க 1,00,000 ரூபா செலவாயிடும்பா.
1: ஓஹோ,
0: ஆரம்பமா இந்த முதலீடு கட்டாயம் செஞ்சுதான் மானியத்தோட பண்ணினா உனக்கு நல்ல லாபம் தான். பல வருடங்களுக்கு இந்த பந்தலை நீ வச்சுக்கலாம்.

0: சரி சரி சரி.
1: சரியா?
0: ஆ
1: இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு.
0: ம்ஹும்
1: கன்று நாற்றுகள் இருக்குல்ல,
0: ஆமா.
1: அதை வாங்கும் போது பார்த்து வாங்கு.
0: ஓஹோ, பார்த்து தான் வாங்க முடியும்.
1: நம்ம பகுதியில் பக்கத்துல எங்கேயாவது கிடைக்குதா,
0: ஓஹோ,
1: ரொம்ப தூரம் போகாம
0: ஆ
1: வாங்கறதுக்கு என்ன வழிவகை, அப்படி பார்க்கணும்.
0: ஓ சரி சரி சரி.
1: ஏன்னா கண்ணு கிடைக்கும்,
0: ஆ
1: ஆனா அந்த நாற்றுக்களை வெளி மாநிலத்தில இருந்தோ வெளி மாவட்டத்தில இருந்தோ கொண்டு வந்தோம்னா கொண்டு வர செலவே நமக்கு அதிகமா போயிடும். அதனால பக்கத்திலே கிடைக்கிற மாதிரி பாத்துக்க.
0: சரி சரி.
1: திண்டிவனத்துல வந்து வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு.
0: ஆமா,
1: அவங்கள்ட்ட கேட்டினாலும் ஐடியா சொல்லுவாங்க.
0: நம்பரும் கொடுத்துக்கிற.
1: ஆமாப்பா, புதுச்சேரியில குறும்பாப்பட்டுலயும் வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு, அவங்கள்ட்டையும் கேட்டினாலும் ஐடியா சொல்லுவாங்க.
0: சரி சரி சரி.
1: அப்புறம் நம்ம நண்பர் யாராவது இந்த விருத்தாச்சலம் பக்கம் இருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு.
0: ஆமா,
1: அந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க போய் கேட்டுக்கலாம்.
0: நண்பர் அங்கேதான் வேலை செய்யறாரு, அவரே கேட்டுக்கிறான்.
1: கட்டாயம் கேட்டுக்கப்பா. கன்றுகள்னு பார்த்தோம்னா உனக்கு 540 நாற்றுகள் தேவைப்படும்பா.
0: ஓ சரி சரி.
1: சரியா? எப்படி சாகுபடி செய்யலாம்னு சொல்றேன் பாரு. 60 சென்ட் அந்த பரப்புல கோவை சாகுபடி செய்யணும் அப்படின்னா நிலத்தை முதல்ல நல்லா உழுது ஓட்டி அப்புறம் பந்தல் அமைச்சிடணும்.
0: சரி.
1: அப்புறம் 7 அடி இடைவெளியில ஒரு கன அடி அளவுக்கு குழி எடுக்கணும். 1 கிலோ தொழு உரம், 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, அதை குழியில போட்டு
0: சரி
1: இந்த கோவக்காய் நாற்றுகளை நம்ம நடணும். வேறு படர தொடங்கிய பிறகு 15 நாளைக்கு ஒரு முறை 15 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி மீன் அமிலம் இத கலந்து நம்ம தெளிக்கணும்.
0: சரி சரி.
1: 20 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணீர்ல 5 லிட்டர் மீன் அமிலம் கலந்து பாசன நீர்லயே நம்ம விட்டுறணும்பா. அப்புறம் 25 நாளுக்கு ஒரு முறை பாசன நீர்ல 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கலந்து நம்ம விடணும். 30 நாளைக்கு ஒரு முறை 15 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி வேஸ்ட் டீ கம்போஸ்ட் கரைசல அதை கலந்து தெளிக்கணும். மகசூல் கிடைக்க தொடங்கிய பிறகு 35 நாளுக்கு ஒரு முறை 100 லிட்டர் தண்ணீர்ல 20 லிட்டர் செறிவூட்டப்பட்ட கடலை பின்னாக்கு கரைசல் அதை வந்து நாம வேர்பகுதியில ஊற்றணும்.
0: ஏங்க அது முத, அதுனா கடலை புண்ணாக்கு கரைசல?
1: ஒண்ணு இல்லப்பா, 20 லிட்டர் தண்ணீர்ல 10 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ வெல்லம், நல்லா பழுத்த ஒரு 10 வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி அதை மூடி வச்சிடணும்பா. 3 நாள்ல நல்லா புளிச்சு போய் செறிவூட்டப்பட்ட இந்த கடலை பின்னாக்கு கரைசல் தயாராயிடும். இது ஒரு அருமையான சத்துப்பா. இது போக பூச்சி தென்பட்டுச்சுன்னா 15 லிட்டர் தண்ணீருக்கு 500 மில்லி வீதம் மூலிகை பூச்சி விரட்டி இதை கலந்து நம்ம தெளிக்கணும். நடவு செஞ்ச 60ஆம் நாள்ல காய்ப்புக்கு வந்துரும்பா. 4 வருஷம் தொடர்ந்து காய்க்கும். அப்புறம் அதுக்கு பிறகு நாம என்ன செய்யணும், பழைய கொடிகள் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் புதிய கொடிகளை நாம நடவு செய்யணும். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா, நமக்கு நல்ல லாபம் தரக்கூடியதுப்பா. இந்த கோவக்காய் சாகுபடி மூலம் மாசத்துக்கு 30,000க்கு மேல உனக்கு லாபம் கிடைக்கும்.
0: 30,000 கிடைக்குமா?
1: ஆமாப்பா, 60 சென்ட் நிலப்பரப்புல 30,000க்கு மேல லாபம் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல பேர் இருக்காங்க.
0: நல்ல லாபம் தான்.
1: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடியது. அப்புறம் வந்து பொதுவா சமூகத்துல கோவக்காய்க்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, பல பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. ஏன்னா சர்க்கரை வியாதிக்கு நல்லது அப்படின்னு சாப்பிடுறவங்க இருக்காங்க. பல பேருக்கு பிடித்த ஒரு காய்கறியாவும் இந்த கோவக்காய் இருக்குப்பா. அதனால தாராளமா கோவக்காய் சாகுபடியா நீ செய்யலாம்பா. கருத்தமுத்து, நான் என் வயலுக்கு வரும்போது கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துட்டு வந்தேன்.
0: அப்படியா?
1: ஆமா. நீ வேற இப்ப கோவப்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? இந்த நீ கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போப்பா.
0: ஓ, ரொம்ப பிடிக்கும் எனக்கு காதமுத்த. குடு குடு, சாப்பிடுறேன்.
1: ஆ, இந்தாப்பா இந்தாப்பா.
0: காதமுத்த, இந்த வேர்க்கடலை சாப்பிடுறதெல்லாம் நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு?
1: மூளைக்கு ரொம்ப நல்லதுப்பா. இந்த பாதாம், அந்த வால்நட்டு, இந்த மாதிரி விலை அதிகமான பருப்புகளை சாப்பிட்றத விட நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டோம்னா அதுலேருந்து வைட்டமின் ஈ சத்து அதிகமாக இருக்குது, நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு இது ரொம்ப பயன்படுதான். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. இது வேர்க்கடலையோட முக்கியமான வேலைப்பா. அப்புறம் தையமின் அப்படின்னு ஒரு அமினோ அமிலம் இருக்குதான். இது மூல நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஆற்றலை நமக்கு அளிக்குதான். புரதச்சத்தும் அதிகம்.

0: அதிகமாக இருக்குதுப்பா. வேர்க்கடலை டெய்லி ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லதை கொடுக்குதுப்பா.
1: ஓ காத்துமுத்தா, நமது மகாத்மா காந்தி கூட வேர்க்கடலை பிடிக்குன்னு சொன்னதை கேள்விப்படுறான்.
0: ஆமாப்பா, மகாத்மா காந்தி ஆட்டுப்பாலும் இந்த வேர்க்கடலையும் தான் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டாராம். அதனால வேர்க்கடலை ஒரு அருமையான உணவு. சரிப்பா சரிப்பா, எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு பாட, கேட்டுக்கிட்டே நானும் வரேன்.
2: நூக்காவாலையா நூக்காவாலையா ரா ரா.

உழவர்களுக்கான செய்திகளில் இன்று கோவக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவை

0: தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டு இருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத்துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கு ப கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலர்

0: அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு மணி 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்து நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: மூன்றாவதாக பல்லுயிர் பெருக்கத்தில் ஏற்படும் பாதிப்பை சொல்லலாம். காடுகள் எண்ணற்ற தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் வாழ்விடமாக உள்ளன. காடழிப்பு இந்த உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து பல உயிரினங்கள் அழிந்து போகும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதிக்கிறது. காடழிப்பு என்பது வெறும் மரங்களை வெட்டுவது மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சிக்கலான பிரச்சினை ஆகும். இதனை தடுக்க காடுகள் வளர்ப்பு, நிலையான நில பயன்பாடு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகின்றன. அடுத்து வரும் விளைவை பார்த்தால் நகர்ப்புற விரிவாக்கம் எடுத்துக்கொள்ளலாம். நகரங்களின் விரிவாக்கம் இயற்கையான வாழ்விடங்களை அழிக்கிறது. காடுகள் அழிக்கப்பட்டு விலங்குகளின் வாழ்விடங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. இதன் காரணமாக வனவிலங்குகள் மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு வந்து வீட்டு விலங்குகளையும் மற்றும் மனிதர்களையும் தாக்கும் செய்திகளை நாம் அடிக்கடி செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அடுத்த விளைவாக நாம் மிகை நுகர்வை சொல்லலாம். மனிதர்கள் தேவைக்கு அதிகமாக பொருட்களை பயன்படுத்துவதால் அதிக அளவில் கழிவுகள் உற்பத்தியாகின்றன. இது நிலத்தை மாசுபடுத்தி சுற்றுச்சூழலை மேலும் சீரழிக்கிறது. இவ்வாறாக தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகை மற்றும் குப்பைகள் போன்ற காரணிகள் சுற்றுச்சூழலை நஞ்சாக்குகின்றன. எனவே மாசுபாடு என்பது ஒரு பரந்த பிரச்சினை. இதனை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தனி மனிதன் முதல் அரசு வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலமாகவே நமது எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய முடியும். அடுத்து நாம் புவி வெப்பமடைதலால் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை பார்ப்போம். புவி வெப்பமடைதல் கரியமில வாயு மற்றும் பிற பசுமையுள்ள வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் ஏற்படுகிறது. இது உலக வெப்பநிலையை உயர்த்தி கடல் மட்டத்தை உயர்த்துவதற்கும் தீவிர வானிலை மாற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது. இது சம்பந்தமான

சில புள்ளி விவரங்களை பார்ப்போம். கடந்த 100 ஆண்டுகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தகவலின்படி ஆர்க்டிக் பிராந்தியத்தில் பனி உருகும் வேகம் கடந்த 40 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாம். அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் தகவலின்படி கடல் மட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லிமீட்டர் உயர்ந்து வருகிறதாம். காலநிலை மாற்றம் விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தியை பாதிக்கிறது. இது உலகளாவிய உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பது, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற கடுமையான விளைவுகளை காலநிலை மாற்றம் ஏற்படுத்துகிறது. எனவே காலநிலை மாற்றம் என்பது பூமி சந்திக்கும் மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்றாகும். இது

0: மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற கடுமையான விளைவுகளை காலநிலை மாற்றம் ஏற்படுத்துகிறது. எனவே காலநிலை மாற்றம் என்பது பூமி சந்திக்கும் மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்றாகும். இது பூமியின் சராசரி வெப்பநிலையில் படிப்படியாக அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக பருவநிலைகளில் கணிக்க முடியாத மற்றும் தீவிர மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவை வெள்ளப்பெருக்குகள், வறட்சிகள், சூறாவளிகள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளின் விளைவையும் தீவிரத்தையும் அதிகரிக்கின்றன. கடல் மட்டம் உயருதல், பனிப்பாறைகள் உருகுதல், உயிரினங்களின் வாழ்விடங்கள் அழிதல் போன்ற நீண்டகால விளைவுகளும் இதில் அடங்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கர் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். சாலை அமைக்கும் பணிகளின் ஒரு பகுதியான சுரங்கப் பணிகள் மற்றும் சரிவு பகுதிகளை சீர்படுத்தும் பணிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை பெற தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நார்வே நாட்டின் புவி தொழில்நுட்ப கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் பூஜ் பரேலி எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி பெறுவதற்கான அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக இருந்தது. புதுச்சேரியில் அனைத்து 4 பிராந்தியங்களில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித் தொகையுடன் எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், தையல்கலை, அழகுகலை உள்ளிட்ட பல்வேறு தொழில் பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் June 22 வரை தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சென்டாக் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பயிற்சி முடிக்கும் அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுவதாகவும் தொழிலாளர் துறை செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது நினைவலைகள்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு நேர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்று யார் தங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. என்னோட கூட கலைமாமணி விருது பெற்ற மவுத் ஆர்கன் இசைக்கலைஞர் ஆர். ராஜாராம் முத்தியால்பேட்டிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க.

0: கேட்கலாமா சார்? சொல்லுங்க, உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்க.
1: என்னுடைய பெயர் கலை மாமணி ராஜாராம். நம்முடைய ஏழை இசைக்கலைஞர், நலிவுற்ற இசைக்கலைஞர். என்னுடைய பொழுப்புக்காக நான் ஒரு இசைக்கருவி கிடைச்சிது, அதை வாயில் வச்சு ஊதிய பிற்பாடு கொஞ்ச நாளில் நான் தானே மௌதாரங்களில் பாட்டு வாசிக்க கற்றுக்கிட்டேன்.
0: சுமார் எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க இது?
1: 15-16 வயசில் கற்றுக்கிட்டேன்.
0: இப்போ இந்த கருவியை உங்களுக்கு யாராவது அறிமுகப்படுத்தினாங்களா?
1: அறிமுகப்படுத்தல, நானே அதை பயிற்சி எடுத்து நானே பயின்றி பாட்டு பாட கற்றுக்கிட்டேன். குரு இல்லாமல் நானே கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு, நான் விளையாட்டுக்காக ஊதிட்டு இருந்தேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது அதை கற்றுக்கிட்டு அந்த கிறிஸ்டின் சாங் மட்டும், ப்ரேயர் சாங் மட்டும் பாடிட்டு வந்தேன். அப்புறம் நிறையா ஹிந்தி பாட்டுகளை பாட கற்றுக்கிட்டேன், தமிழ் பாட்டுகளும் அதுக்கு பாடு கற்றுக்கிட்டேன். பிழை இல்லாமல் பாடல்கள்லாம் நிறையா இதில் பாட முடியும். அந்த பாட்டு அதுக்கு பாடு மூக்குனாலையும் நாக்கு துவாரத்தினாலையும் பாடுறேன். இது ஒரு ஹைலைட்டு.
0: ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பிட் ஆஃப் மியூசிக் வாசித்து காட்டுங்களேன்.

0: ரொம்ப அழகா இருக்குங்க. அது எப்படி மூக்கு துவாரத்துல இருந்து ஒரு ஒலி எழுப்பிட்டு வரீங்க?
1: ஆமாம், நான் மூச்சு பயிற்சி எடுத்தேன். பல காலமாகவே எவராலையும் முடியாது, மூக்கால் வாசிக்க முடியாதுன்னு சொன்ன காலகட்டங்கள் போய் நான் மூக்காலாக வாசிக்கிறது பயிற்சி எடுத்திருக்கேன். கூடி சீக்கிரம் வெற்றி பெறுவேன் என்று வெற்றி பெற்றேன்.
0: அப்படிங்களா? எந்த வயசில் இதை ஆரம்பிச்சிங்க?
1: 16-17 வயசு இருக்கேன், 10th படிக்கும்போது. 1965 நான் வாசிக்கிறேன் பாட்டு.
0: இதையே ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க, தொழிலாக வச்சுட்டு 20,000 ஸ்கூல் பண்ணியிருக்கிறேன், 1,000 காலேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன்.
0: இல்லை, இது டியூன் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் இதுக்கு ஏதாவது பயிற்சி மாதிரி எடுக்கிறீங்களா? எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
1: ஆமாம், இது மெமரி இது பண்ணிட்டே இருந்தால் தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். மெமரி, மைண்டில் மெமரி பண்ணணும்.
0: வேற ஏதாவது வாசிக்கிறீங்களா?

0: நிறைய இடங்கள்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைச்சது, அங்க நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைச்சது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: பீச்சில் காந்தி சிலைக்கு எதிரே பாட்டு பாடும்போது நிறையா ஜனங்கள் வந்து கூடி அவங்க வேறு ஸ்டேஜில் வந்து இந்த பாட்டு பாடுங்க சார், இந்த ஹிந்தி பாட்டு பாடுங்க சார், இந்த தெலுங்கு பாட்டு பாடுங்க சார், எல்லாமே வந்து பாடும்போது ரொம்ப கைத்தட்டல், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சி பீச்சுக்கு ஏற்றாவில் நேர் சிலைக்கு முன்னாடி ஸ்டேஜில் அது மறக்க முடியாத சம்பவம்.
0: ஹிந்தி பாடல்களுக்கும் வாசிப்பீங்களா? ஏதாவது ஒரு ஹிந்தி பாடல் ஒரு சாம்பிளுக்கு காட்டுங்களேன்.

0: இப்ப நீங்க நிறைய இடங்களுக்கு போறீங்க, குறிப்பா வந்து கல்லூரிகளுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்ப அங்க வந்து எல்லாமே சின்ன பசங்க தான் இருப்பாங்க, லேட்டஸ்ட் பாடல்கள் தான் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா?
1: விஜய் பாட்டு

0: எப்படி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப அழகா இருந்தது கேட்க. சரி, உங்களுக்கு இப்ப இந்த மவுத் ஆர்கன் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கொடுத்தது யாரு? அதை உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாருன்னு சொன்னீங்களே, யார் அது?
1: இருக்கா? அவர் சாதாரண டீ கடை வச்சுருந்தாரு, வச்சுருந்தாரு. என் ஃப்ரெண்டு தான், அவர் கொடுத்தாரு டீ குடிக்க போகுது. அதை வச்சு நான் ஏர் ஓட்டிட்டு அந்த தார் குச்சி வச்சுட்டு வச்சுட்டு மௌதானம் வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு ஏர் ஓட்டும் போது விவசாயம் பண்ணி சம்பாதிச்சா தான் குடும்பம் பண்ண முடியும். விவசாயம் தான் குடும்பம், சொந்த ஊர் தரங்கம்பாடி. முதல் இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். முதல் இந்தியாவில் பள்ளிக்கூடம், முதல் மருத்துவமனை பொறையாறு ஆஸ்பத்திரி, முதல் போலீஸ் ஸ்டேஷனும் பொறையாறு, தாசில்தார் ஆஃபீஸும் பொறையார் தான். கல்கத்தா டெல்லாம் இல்லை அந்த காலத்தில், இருபது 700 ஆண்டுக்கு முன்னாடி. 67-68 SSLC, அதுக்கு பாடி பிஎஸ்சி. அப்புறம் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், நெசவு நுணுக்கம். அந்த நெசவு நுணுக்கத்தில் தான் அந்த காலத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன், டேட் ஆஃப் பர்த்னா வருது.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. 78 வயசுலயும் இவ்வளோ மூச்சு பிடிச்சி அந்த மவுத் ஆர்கன் படும் பாடு உங்ககிட்ட, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக இதை விடாமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நேர்களும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில். ரொம்ப என்ன பெருமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நானும் முன்னேறணும், முன்னேறத்துக்க வேண்டிய அறிவுரைகளை உங்கள் மூலயமா நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு இந்த இளைஞர்கள் உயிரின் நண்பர், உயிரிய நண்பர். அவர் எந்த நேரமும் அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் வெளியில் பார்த்தா உடம்பு மட்டும் பேசிக்கிட்டே இருப்போம். சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க, உங்களை பார்த்ததெல்லாம் மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றிங்க. நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண்ணை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பி வைங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம், நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி எலிசபெத். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக

0: 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

இன்னும் சில நடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிட உள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க் ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க் ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதேவேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025ஆம் ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30ஆம் தேதி முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப்

0: எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இரவு மணி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தினரும் 7:25:10 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். இன்று உயர் ரத்த அழுத்தத்தை அதில் என்னென்ன மருந்துகளை உட்கொள்ள வேண்டும், என்னென்ன மருந்துகள் என்னென்ன பின்விளைவுகளை உண்டாக்கும், அதாவது சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மருந்து எடுத்துட்டே இருப்பாங்க டாக்டர் பிபி கண்ட்ரோலே ஆக மாட்டது, அப்பனா ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் என்ன, சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆபீஸ்ல மட்டும்தான் டாக்டர் பிபி அதிகமா இருக்கு வீட்டுல கம்மியா இருக்கு, சில பேருக்கு வந்துட்டு வீட்டுல அதிகமா இருக்கு ஆபீஸ்ல கம்மியா இருக்கு, பலவிதமான சந்தேகங்களும் வரும். என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடலாம், எத்தனை மாத்திரைகள் சாப்பிடலாம்னு ஒரு டவுட் வரும். நம்ம வந்து மாத்திரையை பத்தி நம்ம டீடைலா பண்ண போறது இல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா வந்து பலவிதமான மருந்துகள் நமக்கு இருக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர், ஏசி இனிபிட்டர், ஏர் அஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர், பீட்டா பிளாக்கர், ஹைட்ரோக்ளோரோதயசின் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம நார்மலா வந்து பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது கால்சியம் சேனல் பிளாக்கர் சொல்லக்கூடிய அமலோடிப்பின் வகையான மருந்துகள் எடுத்துக்கொள்றோம். இது மருத்துவரை அணுகி மருத்துவனுடைய அனுமதி இன்றி நாம மருந்துகளை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. டாக்டர் தான் சொல்லணும், டாக்டர் நானா வந்துட்டு ஒரு 2.5 மில்லிகிராம்
5: செய்யக்கூடாது. மிக முக்கியமான ஏற்கனவே சொன்னேன், ஆபீஸ்ல மட்டும்தான் டாக்டர் அதிகமா இருக்கு வீட்டுல இல்ல, அதுக்கு பேர் வந்து மாஸ்க் டைப்பர், அதாவது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். மாஸ்க் டைப்பர் டென்ஷன் ஆபீஸ்ல இல்ல வீட்டுல மட்டும் இருக்கு. இந்த வகையான உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதா 24 மணி நேரம் பிபிஐ மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கிறது. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 2 ஆன்டிஹைப்பர்டென்சிவ் போறேன் டாக்டர், உயர் மருந்து போடுறேன், 3 மருந்து போறேன் டாக்டர். சோ நம்ம எப்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்னா, அதாவது அவருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளேயே வரமாட்டது அப்படின்னா, 2 வகையான உயர் ரத்த அழுத்த மருந்து கண்ட்ரோல் பண்ற மருந்தோட டயசைட் டயுரெடிக் போன்ற மருந்துகளை எடுக்கும் பொழுதும் ரத்த அழுத்தம் 140 90 கிலோ வரலைன்னா உயர் ரத்த அழுத்தத்தில் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர்டென்ஷன் சொல்றோம். மிக முக்கியமான நோயாளிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எப்ப நம்ம கண்ட்ரோல்னு சொல்றோம். இப்ப 2 வகையா பிரிச்சிட்டாங்க. 60 வயதுக்கு மேல இருக்கும் 60 கிலோ இருக்கும், அவ்வளவுதான். முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு 150 90 ரொம்ப குறைச்சு அவசியம் கிடையாது. ரத்த அழுத்தத்தை 10 மில்லிமீட்டர் குறைக்கிறதுக்கு அதிகப்படியான மருந்துகளை உட்கொள்ள இருந்தாலே உயர் ரத்த அழுத்தத்தினுடைய பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். மருந்துகளை எடுக்கும் பொழுது அந்த பின்விளைவுகளை சில நேரங்களில் நம்ம வந்து அந்த பின்விளைவுகள் தானா என்று தெரியாமல் பல்வேறு மருத்துவர்களிடம் சென்று நம்ம வந்து வெவ்வேறு பரிசு எடுத்துக் கொண்டிருப்போம். ட்ரக் ஹிஸ்டரி, நம்ம என்ன மருந்து எடுக்கிறோம், எவ்வளவு டோஸ்ல எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா நம்ம ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா மருத்துவரை அணுகும் பொழுது இந்த மருந்தினுடைய விளைவு தான் என்று தெரிய முடியும். பிறகு வந்து எவ்வளவு கட்டுக்குள்ள வச்சுக்கணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போகணும். இப்ப நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிபி அப்பட்டஸ் இருக்கு, வீட்டிலேயே வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். எப்ப மெஷர் பண்ணணும், எப்படி மெஷர் பண்றது மிக முக்கியமா இருக்கு. எப்ப மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து காஃபி டீ போன்ற ஒரு பொருட்களை குடிச்சிட்டு உடனே மெஷர் பண்ணக்கூடாது. மிக முக்கியமா நீங்க வெளியே வேக வேகமா வந்துட்டு அந்த நேரத்தில் மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ மெஷர் பண்ணும் பொழுது அமைதியான மனநிலையில நீங்க உட்காந்து அந்த பிபி அப்பட்டஸ் வச்சுக்கிட்டு எந்த விதமான படபடப்பு இல்லாம மெஷர் பண்ணி அந்த ரெக்கார்டை நோட் பண்ணிக்கங்க. அந்த ரெக்கார்டை வந்து நீங்க வந்து பீரியாடிக்கலா நோட் பண்ணி மருத்துவரை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அளவை காட்டி மருந்தினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்து உயர்த்தரத்தை கட்டுக்குள்ள வச்சு நம்ம நல்ல வாழ்வாங்க வாழ. நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 7:30 மூன்று நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். வணக்கம் மக்களே, ஷோல உங்களோட ஆர்ச்சே லாவண்யா. எஸ், சோ நம்மளோட வணக்க மக்களே ஷோக்கு நம்ம வந்தாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் நம்ம நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மார்னிங் அப்படின்னு நம்ம சொன்னாலே, இந்த மார்னிங்கை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதுதாங்க நம்மளோட டே ஃபுல்லாவே நம்மள கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜினே சொல்லலாம். சோ மார்னிங் அப்படின்றது ஒரு எனர்ஜியா, அதாவது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஏதாவது ஒரு கோட்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ரெடியா இருந்தேன். சோ இது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோட்ஸ் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். எஸ், நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய கோட்ஸ் தான் இது. கண்டிப்பாங்க, சோ இந்த கோட்ஸை வந்து நம்ம படிச்சிருப்போம், பட் நம்மளோட லைஃப்ல நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். எஸ், அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கான சான்ஸை நம்ம தாங்க உருவாக்கணும். சோ டோன்ட் வெயிட் ஃபார் எனி திங், ஸ்டார்ட் டுடே இட் செல்ஃப். அதாவது இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு குட் திங் அப்படின்னா அதை கண்டிப்பா உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ இனியோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்ட் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட வணக்க மக்களை ஷோக்குள்ள போலாம். எஸ், ஸோ நம்மளோட இந்த டேவை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கொஷின் என்ன அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்டுக்கு யூஸ்வலாக போனாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த ஓடு பாதை, அதாவது அது வரக்கூடிய அந்த வழியில் நம்ம பார்ப்போம், ஹாஹா என்னடா எப்படி வருது ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை போய் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கும் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த ஓடு பாதையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்மளோட எஃபி கொஷினாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட கொஷின் கொடுத்தாலும் அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணுவோம் மேடம் அப்படின்னு சொல்வீங்க கண்டிப்பா. அது எங்க நேர்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? சோ அதுக்காக தான் உங்களை இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சரி இந்த கொஸ்டினை கொடுக்கலாம்ப்பா, நீங்க பயங்கரமா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொண்டு வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் ஓடு பாதையில் ரப்பர் அகற்றும் இயந்திரத்தை முதன் முதலில் நிறுவிய விமான நிலையம் எது? ஓகேவா, இந்தியாவில் ஓடு பாதையில் ரப்பர் அகற்றும் இயந்திரத்தை முதன் முதலில் நிறுவிய விமான நிலையம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு. ஸோ எந்த ஏர்போர்ட்ல வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ஆர்எம் அப்படின்னா, ரப்பர் ரிமூவபிள் மிஷின். ஸோ எந்த ஏர்போர்ட்ல இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சு உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய நம்மளுடைய எஃபி பேஜுக்கு போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த ஷோவோட எண்டில் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நானும் ரொம்ப ஜாலியாக சொல்ல போகிறேன். ஸோ வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய எஃபி பேஜ்ல போய் உங்களோட ஆன்சர்ஸ் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டாக ஒரு அட்டகாசமான பட்டியல் கலப்பக்கூடிய ஒரு சாங் தான் வருது வேட்டையன் திரைப்படத்துலேருந்து, பட் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் தான்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இப்படி சூடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈஸியான க்வெஸ்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த RRM அப்படின்ற என்ன மிஷின் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓடு பாதைகளில் இருக்கக்கூடிய ரப்பர் படிவுகளை மிக அதிக அழுத்த நீர்ப்பாய்ச்சல் மூலம் சுரண்டி அகற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த மிஷினா அது இருக்காம். அது மட்டும் இல்லாம ஓடு பாதையின் உராய்வை மீட்டெடுக்கிறதுக்கும் ஈரமான தரையிறக்கங்கள் போது விமானங்கள் சறுக்குவதை தடுக்கிறதுக்காகவும் தார் சாலைகளை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த எல்லா செயல்பாடுகளையும் ஒரு உறுதியான ஒரு மிஷினா இருந்து இது வந்து பராமரிக்குது அப்படின்னு சொன்னா மிக

ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த RRM எந்த ஒரு விமான நிலையத்தில் வந்து இருக்கு அப்படின்றத தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு எஃபி பேஜில் போய் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து.

7:43:31 நேயர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தில் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு தான் இது. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமை.

குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரதீரன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்காரோட இணையதளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா https://awards.gov.in இதுதான் அதுக்கான ஆன்லைன் வெப்சைட். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா July 31st. பரிந்துரைகளை அனுப்பும்போது நீங்க சில விஷயங்களை அதில் நோட் பண்ணும். ஸோ அதில் கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி அல்லது எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவமும் வழங்கப்படுது. இதெல்லாம் வந்து அதில் நீங்க அனுப்பும் போது நீங்க பார்க்கக்கூடிய, அதாவது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயங்களா இருக்கு. ஸோ நம்மளோட வணக்க மக்களே, ஷோக்கு டைம் ரொம்ப முடிய போகுது. ஸோ உடனே எஃபி பேஜ்க்கு போங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை சீக்கிரமாக டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்தது ஒரு அட்டகாசமான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க. அண்ணா தேயர் திரைப்படத்திலிருந்து. நிலையத்தோட நேரம் 7:45:53.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா? கோரிமேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூரு, அரியூரு, பங்கூரு
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இந்தியாவில் ஓடுபாதையில் ரப்பர் அகற்றும் இயந்திரத்தை முதன் முதல்ல நிறுவிய விமான நிலையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் கரெக்டான ஆன்சர். சோ இந்த ஆன்சரை நாங்க சொல்றோம் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய எஃபி பேஜ்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து, புலுவப்பாளையம்ல இருந்து ஆனந்த முருகன், கோவிந்தம்பேட்டையில இருந்து வீரமணி பாலன், பெரிய வளையம்லேருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான்லேருந்து வி ஆர் செந்தில் முருகன், விளக்கப்பாடியிலிருந்து எரவஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், வீரதுரை அரியலூர்லேருந்து நந்தகுமார் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு, கொருக்குத்தூர்லேருந்து கே கே ஞானமுருகனும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, முல்லக்காடுலேருந்து பாபு, பொன்னியமேடிலிருந்து வந்தே கணேசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லையிலிருந்து ராஜன் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு, தனுஷ், ஹேமலதா, அதுக்கப்புறம் நம்மளோட அந்தோனி ராஜ் சென்னையிலேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு, சரவணனும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, லாஸ்டாக கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க பழனி, கவிதா தர்மபுரியிலேருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்மளோட நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். ஸோ சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களோட ஆன்சர்ஸை நம்மளோட எஃபி பேஜில் எல்லாருமே டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் டெய்லி உங்களோட ஆன்சர்ஸை ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி கூடிய எஃபி பேஜ்ல வந்து கொடுத்துட்டே இருக்கா, உங்களுக்கான பாராட்டுக்கள் வந்துட்டே இருக்கும். சோ நம்ம இந்த ஷோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. சோ லாஸ்டா ஒரு சில்லான சாங், ஒரு தூளான சாங் தான் கேட்க போறோம். துணிவு திரைப்படத்துல இருந்து எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. சோ ஊர் சுத்த நீங்க ரெடியா இருப்பீங்க, என்ன ஊருன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், புதுமையாக்கம், உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சார துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்படிக்கைகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடுடில்ஸுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் நேற்று வெளியிட்டார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி பெறுவதற்கான அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக இருந்தது. புதுச்சேரியில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித் தொகையுடன் பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் ஜூன் 22 வரை இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28 வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதிகுமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29 தொடங்கி அடுத்த மாதம் 6 வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாக இருக்க எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு இங்க நாங்க ஸ்டுடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். என்ன ஷோன்னு கேக்குறீங்களா? உங்களுடைய ஃபேவரட் ஷோவான நம்ம பொதுவாய் நிகழ்ச்சியிலதான். சோ இங்க நான் இங்க இருக்கேன், இன்னொருத்தர் இருக்கணும் இல்லையா? இன்னொருத்தர் என்ன ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. சோ வாட் அ பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு சந்திக்க போறோம் தெரியல நிகழ்ச்சி மூலயமா. சோ வாங்க நம்ம அவங்களோட பிளேஸ்க்கு போலாம். கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் கால்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இப்போ ரெயின்போ 102.8 காலையில 8 ஆனாலே வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உங்க எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு தான் இருக்கும். சோ சொல்லலாம் சொல்லலாம். சோ நம்மளுடைய நேயர்களும் இந்த பகுதியில இருந்தாலும் இருக்கலாம். சோ ஆமாங்க, இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கக்கூடிய கீழ் சாத்தமங்கலம் அப்படின்ற ஒரு பகுதியில தான் வந்து இன்னைக்கு நான் இப்போ இருந்து பேசிட்டு இருக்கேன். சோ இங்க இருக்க மக்களோட தான் நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு பயங்கரமா போகும்போது. சோ இப்ப நம்ம கூட ஸ்டார்டிங்ல பேசுறதுக்காக ஒருத்தருக்கு இருக்காங்க. சோ நம்ம யார் பேசணும் அப்படின்றது சொல்ல இல்லைங்களா? ஆர்ஜி தேவி தான் உங்களோட இணைஞ்சிருக்கேன். சோ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ சார், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ராஜாராம்.
2: கீழ்
3: சாத்தமங்கலம். இப்ப வந்து எல்லாம் கம்பெனி ஐட்டமா கிளம்பி ஓடிடுவேன். கண்ணு தெரியுது பைசான உப்பேத்துறோம். இது வந்து இயற்கை வளத்துல போனோம்னா நல்லா இருக்கும். கெமிக்கல் இதுல போனோம்னா மனுஷனுக்கு அப்ப 100 வாழ்ந்தான். 100 யாரும் வாழல, எல்லாம் ஒரு 70-50 போகுது. அப்ப இந்த இயற்கை வளத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா முன்னேறி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
2: இதுதான் 67 இங்க இருக்கேன்னு சொன்னீங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான்.
3: ஆமா.
2: சோ வந்து இந்த ஊர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
3: இயற்கை தனிமையில இருக்கிற மாரி வந்து டவுன் ஏரியாவில இருக்கிறத விட நம்ம கிராமத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு

0: மணக்காவலியா இருந்தாலும் இயற்கை அப்படி போன பக்கம் குளத்து பக்கம் போனோம்னா இயற்கை சீற்றங்களுக்கு நல்லா பசுமையை தெரியும். மற்ற இடத்துக்கெல்லாம் போனோம் காஞ்சி போய் மட்டையும் கட்டியும் மரத்துலேயே மட்டை இருக்காது. மற்ற வடக்கெல்லாம் போனோம்னா அதெல்லாம் பார்த்து நம்ப ஏரியா நம்மளுக்கு போதுமானது. கடவுள் கூட்ட வரம்
1: வரமா பாக்குறீங்க. சரி ஓகே, நீங்க வந்து 67 வருஷமா இருக்கேன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க படிச்சது, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க நண்பர்களோட விளையாடுனது எல்லாமே இங்க தானே?
0: அப்ப 10 பேர் வேலை செய்யறதுக்கு போனோம்னா ஒரு குழந்தை நின்னா கூட கூட்டு வச்சுனே வா இன்னொரு புள்ள சோத்தை அவங்க கிட்ட அது கையில சோறு கொடுன்னு கேட்பாங்க. இப்ப அது கிடையாது,
1: எல்லாமே மாறி.
0: இப்ப வந்து அவன் புள்ளையும் அவனால பாக்க முடியாது, சூழ்நிலை ஓடுது காலம்.
1: எல்லாம் வந்து ஒரு கால வந்து சக்கரம் கட்டின மாதிரி.
0: ஓய்வு கிடையாது, வேகம்
1: வேகமா போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்ப என்னதான் வேகமா போனாலும் இதுல கொஞ்சம் கவனமா
0: அவங்க அவங்க அவங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க நிர்ணயிச்சு பண்ணிக்கினா தான் வேகத்தை குறைக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல நம்ம புள்ளையே நான் கட்டுமானம் பண்ண முடியாது. அதனுடைய வேகம் வேற, நம்மளுடைய வேகம் இன்னும் போங்கடானா அதை கேட்கக்கூடிய சக்தி இப்ப கிடையாது.
1: சரி ஓகே, கீழ்சாத்த மங்கலம் இந்த பகுதியில வந்து ரொம்ப ஸ்பெஷலா இது இந்த ஒரு விஷயம் நாங்க வந்து எங்க ஊர்ல ரொம்ப பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம், இல்ல இது ஒண்ணு மாறாம இருக்குன்னா இதை சொல்லுவீங்க?
0: விவசாயம்,
1: விவசாயம்
0: விவசாயத்தை நம்பிதான் நாங்க வாழணும். அதிகமா கம்பெனி எல்லாம் கிடையாது. இப்பதான் சுத்து கேட்டால கம்பெனி அந்த அறிவுரை ஆள கரும்புக்கார் வந்தாங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் கரும்பு போட்டோம், அந்த ஆளெல்லாம் வந்து விவசாயத்துல அதையோ முன்னுரிமை வச்சுருக்கோம். என்ன இருக்கும்,
1: சரி ஓகே, நீங்க விவசாயம் பாக்குறீங்களா? வந்து உங்க வயல்ல என்ன ஸ்பெஷலா போயிருக்கீங்க?
0: நெல்லுதான் போட்டுங்க.
2: வரக்கூடிய பாடல் டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? சோ ஆர்ச்சி படத்துல இருந்து பாடல் வந்து கேட்கலாம்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: அதான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நம்ம புதிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க கீழ் சாத்தமங்கலத்துல இருந்து. நம்மளுடைய ஆர்ஜே தேவி நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, பேசலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை இங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருக்கக்கூடிய கீழ் சாத்தமங்கலம். சோ வந்து இங்க வந்து சாத்தமங்கலம் அப்படின்னு சொல்லி காமனா வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. சோ இதுக்குள்ள பாத்தோம்னா கீழ் சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம் அப்படின்னு சொல்லி எங்க ஊர் வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சுங்க. ஒரு 80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது, ஒரே ஒரு ஊர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் எங்க ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்ப வந்து ஆங்கிலத்தில் செய்தி வரும், அதை தொடர்ந்து நம்ம இந்த ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டியோட இருங்க.
2: தேங்க்யூ தேவி, நம்ம கனெக்ட் ஆயிருங்க. சோ கீழ் சாத்தமங்கலம் அந்த பகுதியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக இன்னும் சில நொடிகள்.

0: prestigious UN Military Gender Advocate of the Year Award 2025. And in IPL cricket, host Sunrisers Hyderabad beat Royal Challengers Bengaluru by 55 runs. And with that, we end the morning news. Have a nice day.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:30. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சரி, நம்ம புதுவை நிகழ்ச்சி கீஷ் சாத்த மங்கலத்திலேருந்து ஆர்ஜே தேவியோட போயிட்டு இருக்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அப்படின்னு நம்ம நம்புவோம். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நேயர் பேசியாச்சு, அடுத்ததா வரக்கூடியவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க கனெக்ட் பண்ணுவோம் கால.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை கே சாத்த மங்கலம்ல இருந்து ரொம்ப சூப்பராவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இங்க முன்னாடி பேசினவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. இப்ப நம்ம கூட பேச ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: ஜெயகோபால்.
6: ஜெயகோபால் சார், எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க
7: சார்? நான் வந்து ஒரு பிறந்தல இருந்துங்கிறேன், 65 வருஷமா இருக்கு.
6: 65 வருஷம். சோ இந்த ஊரை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சின்னதுல இருந்து பிறந்து வளர்ந்து விளையாடும் போது இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு எல்லாம் மாறி இருக்கு?
7: எங்க கிராமம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 வீடு கூற வீடுதான் இருந்தது. இன்றைய தேதியில வந்து ஒரு 413 வீடு இருக்கு. எல்லாம் கல்வீடுகளா இருக்கு, வளர்ச்சியா இருக்குது, முன்னேறி இருக்கு. ஒரு கூற வீடு கூட இல்லை. தற்சமயம் எல்லாம் இந்த அரசு கொடுக்குற மானியத்தை வச்சுன்னு சின்ன சின்ன வீடு, 3 சதுரம் 5 சதுரம் வீடு கட்டிங்கன்னு எல்லாமே மெத்த வீடு, தளம் போட்ட வீடுகளா மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளது. ஃபர்ஸ்டுக்கு 50 வருஷத்துக்கு முன்னைக்கு இப்ப பார்த்தா வளர்ச்சி இருக்கு. கண் கூட எனக்கு தெரிஞ்ச லெவல, என் நாலேஜ் கேட்ட வகையில சொல்றேன், எல்லாமே வளர்ச்சி
6: இருக்கு. உங்க கீழ் சாத்த மங்கலம்க்கு புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரணும்னா எப்படி சார் வரணும்?
7: புதுச்சேரி டு வில்லியனூர், வில்லியனூர்ல இருந்து உருவியா, உருவியா டு மங்களம், மங்களம் வந்து கீழ் சாத்தமங்கலம் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்
6: சரி. எங்க ஊருக்கு வந்தா இந்த ஒரு விஷயம் நீங்க பாக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
7: எங்க ஊர்ல அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய சம்பந்தப்பட்ட லேண்டு, அந்த இயற்கையா இருக்கும், அதை வேணா சுத்தி பாக்கலாம். வேற டூர் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணும் பெரிய எல்லாமே கூலி தொழிலாளி தான் அங்க அதிகம். பிள்ளைங்க நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சிருந்து வேலை வாய்ப்புகள் இல்லை, எல்லாமே இன்ஜினியரிங் வந்து பிஹெச்டி பண்ணிருக்கிறாங்க, டாக்டர் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க கம்மி, அதனால வந்து எல்லாமே பிரைவேட்ல போய்கிறது, இல்ல சும்மா இருந்து பிளே இது விளையாடுறது, அதாவது வாலிபாலு, அந்த ஜடுகுடம் இது விளையாடுறது, இதைதான் அவங்க வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சும்மா இருக்காங்க. ஆமா, 90% வந்து பிள்ளைங்க சும்மா இருக்காங்க, ஆனா எல்லாம் படிச்சவங்க. இளந்திட்டங்கள் வந்து படிக்காதவங்க எங்க ஊர்ல கிடையாது, தண்ணீர் 100%. எனக்கு கைக்குறிதான் வைப்பாங்க. இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயும் வந்து எத்தனை பிள்ளை இருந்தாலும்
6: படிச்சிருக்கேன்,
7: எல்லாமே பிளஸ் டூக்கு மேல மாஸ்டர் டிகிரி வரைக்கும் இருக்கா.
6: இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்,
7: அது பெரிய விஷயம்.
6: இப்ப விவசாயம் பார்த்தா இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு?
7: இந்த ஊர்ல வந்து நெல்லு, அதாவது வருஷத்துக்கு 3 போகம்னு சொல்லுவாங்க, ஒரு 4 மந்த்ஸுக்கு ஒரு போகம், 3 முறை நடுவாங்க, அறுவடை செய்வாங்க. இதுதான் இங்க உள்ளது. ரெண்டாவது இங்க உள்ள கல்டிவேஷன் பாத்தீங்கன்னா காய்கறி, காய்கறிகள் வந்து பயிர் வைப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க. இதுதான் அதிகப்படியாக வந்து நெல்லு
6: தான்,
7: விவசாயம் தான்.
6: வந்து இப்ப வந்து இப்ப இருக்க பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ், வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு, நீங்க வந்து ஒரு 65 இயர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? சோ ஒரு அட்வைஸா, யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ்னா என்ன சொல்லுவேன்?
7: எங்க கிராமத்துல இருக்க பிள்ளைங்க வந்து எவ்வளவு

0: வறுமை கீழே இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க. அந்த படிப்பை வந்து நல்ல ஒரு செயலுக்கு அவங்க பயன்படுத்தணும் எங்க பிள்ளைங்க. அதாவது ஒரே வேலை கவர்மெண்ட்ல தான் கிடைக்கும்னு நினைக்க கூடாது. வெளியில போயிட்டாவது ஒரு தனியார் சம்பந்தப்பட்ட இதில் வேலைகளை தேடி அந்த பிள்ளைங்க தன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்ட்டு என்னுடைய அறிவுரை. படத்துக்கு சினிமா மேக்சிமம் நான் பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 2 hours ஆவது வந்து இந்தியா லெவல்ல எல்லா நியூஸையும் பார்க்கக்கூடியது என்னுடைய பழக்கம்.
1: உங்களுடைய
0: பழக்கம் ஆமா,
1: ஒரு தகவல் வந்து
0: தமிழ் நியூஸோ இல்ல இங்கிலீஷ் நியூஸோ நான் கண்டிப்பா 2 hours டெய்லி பார்ப்பேன். எந்த ஊர்ல இருந்தாலும் நான் பார்ப்பேன், என் ஊர்ல இருந்தாலும் பார்ப்பேன்.
1: பழைய
0: நடிகர் எனக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும்.
1: அந்த காலகட்டங்கள்ல படத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்க?
0: அந்த கால நிறைய படத்துக்கு.
1: இந்த ஊர்ல இருந்து நீங்க படத்துக்கு போன அனுபவம் எல்லாம் சொல்லுங்க.
0: இந்த ஊர்ல இருந்து நடந்து போவோம். நான் குறைஞ்சது வந்து ஒரு 15 kilometers பாண்டிச்சேரிக்கு நடந்தே போவோம். பக்கத்துல வில்லியனூர்ல ஒரு தியேட்டர் இருந்தது, அதுக்கு நடந்தே போவோம். அப்பெல்லாம் சைக்கிள் வாங்க கூட இந்த கிராமத்துல யாருக்கும் வசதி இல்லை. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லயும் கார் இருக்குது, ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 2 bikes இருந்து 4 bikes, அத்தனை பேருக்கு தண்ணீர் பைக் இருக்கு, கார் வச்சுக்கிறாங்க. மேக்சிமம் எல்லாரும் வீட்லயும் காரும் இருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கிராம வளர்ச்சி தன் உழைப்பினால அவங்க வாங்கியிருக்கிறாங்க. வேற
1: ஓகே, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி, இந்த ஊர் மக்கள் பத்தி, நீங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க ரொம்ப நன்றி.
0: நன்றிப்பா.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கீழ் சாத்தமங்கலம் பகுதியில வந்து எப்படி எல்லாம் வந்து லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ இங்க இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸ்டேடியம் உண்டாருங்க, இந்த ஒரு பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 8:40 to 16 நம்ம வந்து கீழ்சாத்தமங்கலத்துல இருந்து ஆஜய் தேவியோட கனெக்ட் ஆயிருக்கோம். சோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், வாங்க தொடர்ந்து பேசுவோம்.
3: Welcome back to the show. கீழ்சாத்தமங்கலம்ல இருந்து ஆர்ஜி தேவி பேசிட்டு இருக்கேன். சோ இங்க இருக்க மக்களோட நம்ம நிகழ்ச்சி பயங்கரமா வந்து கலக்கட்டிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம், அவங்க பேசுலுங்க.
4: பழனிமா.
3: பழனியம்மா, யார் வச்சாங்க உங்களுக்கு பேரு?
4: எனக்கு குழந்தைலன்னு, எங்க அம்மா குழந்தைலன்னு கோயிலுக்கு போய் வரங்கிட்டேன். அப்ப வந்து இந்த கோயில் யானை கட்டி போட்டு வந்து அந்த பேர் வச்சு
3: அந்த பேர் வச்சாங்க. சோ உங்க வீட்டுல உங்களை எப்படி கூப்பிடுவாங்க?
4: பழனி தான் கூப்பிடுவாங்க.
3: பழனி. சரி, ஓகே. நீங்க பழனி போயிருக்கீங்களா?
4: போயிருக்கோம். போயிருந்தா மொட்டை ஆயிடுச்சு.
3: சூப்பர். கீழ்சாத்தமங்கலம்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க?
4: 33 கொல்லி 3 நெல் நடுவாங்க, அது வந்து பசுமையா இருக்கும்.
3: இந்த காரணத்துக்காக
4: நாணமோடு சில்லற மாசெல்லாம் ஏத்துற ஊர்.
3: காய்கறி பத்தி கேட்டதும் எப்படி எல்லாம் சொல்றீங்க?
4: ஆமாமா, அங்க வெங்காயம், மல்லாட்டை, மருளி எல்லாம், கத்திரிக்காய், கொத்தரங்காய், ஒரு காய்கறி இல்ல, எல்லாம் போடுவாங்க.
3: பக்கத்துல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார், உங்க
5: ராஜாராம்.
3: நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? மேடம் வந்து 33 இருக்காங்கன்னா அதுக்கு
5: முன்னாடி இருந்துதான்
3: விளைச்சல்,
5: அந்த சாப்பாட்டுக்கோ ஆடு மாடுக்கோ ஒரு பிள்ளைக்கோ எதுக்குமே எந்த பஞ்சனும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த கோயில் திருவிழா பங்குனி உத்திரம் சிறப்பா, காவிரி திருவிழா நல்லா முருகனுக்கு நல்லா சிறப்பா செய்வோம். வெளியூர் போயிட்டு வந்தாலும் ஊடு சாச்சி இருந்தா நேரம் எங்க இருக்காங்க தேடி போய் அவங்க மூஞ்ச பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் கலையா
3: இருக்கும்.
5: பாருங்க, அவர் வந்து அவங்க வீட்டு ஐக்கியமா இல்லன்னு அர்த்தம்.
3: சரி, ஓகே. இப்ப எந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு சொல்றீங்கல்ல, இந்த ஒரு காரணத்துக்காக தான் என் வயசு எனக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா
5: வாழ்க்கையில என் பொண்டாட்டி இல்லன்னு வச்சுக்க இவரே இல்ல.
3: நீங்க சொல்லுங்க.

0: இருக்கும் இருக்கக்கூடிய இளையம் இந்த இளம் சமுதாயத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு அட்வைஸ் நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு ஒற்றுமையா இருக்கிறோம், இதை நீங்க எதெல்லாம் நீங்க கடைபிடிங்க அப்படின்னா எந்த ஒரு அறிவுரையா சொல்லுவீங்க?
1: அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஆனா மாமியாரோ மாமனாரோ சண்டை போட்டாலும் ஒத்து வந்து அவங்கள விட்டு கொடுத்துட்டு இருக்கணும். அவங்க சாப்பிடாத இருந்தா சாப்பிட சொல்லு, அவங்க சாப்பிடாத இருக்கக்கூடாது, மனுஷன் கஷ்டமா இருக்குது. அதனால முக்கியமா சொல்லிட்டு
0: வருவோம்.
1: இப்ப எங்க மாமியார் சாப்பிடா இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப வசனமா இருக்கும், அவங்க சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கிற மாதிரி. அதே மாதிரியே என் பொண்ணுக்கு அதைதான் சொல்லுவேன், அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் சொல்லக்கூடாது, சாப்பிடு சொல்லு, அவங்க நீ சேஞ்சு வச்சுட்டு கொடுத்து அனுப்பு
0: புதுச்சேரி விழினூர் பக்கத்துல, அதாவது ஒரு 4-5 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கீஸ் ஆத்தமங்கலம் அப்படின்ற பகுதியில தான் நம்ம நிகழ்ச்சி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்க தெரிஞ்சுக்கணும், சேட்டியூண்டா இருங்க.
2: ஓகே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேவி. ஸோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாமா? பழைய யூத் வந்து புது யூத்தே வந்துருச்சுங்க, இருந்தாலும் நாங்கள் பழைய யூத்து தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி யூத் திரைப்படத்தில் பாடல் உங்களுக்காக, எஸ்பிபி மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: 8:53 நிமிடம் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து நம்ம பொதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆஷி தேவி என்ன சொல்றாங்க கேக்கலாம் வாங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய கே சாத்தமங்கலம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு குட்டி கிராமத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சி வந்து பயங்கரமா போச்சு. இந்த ஊரை பத்தின போதுமான தகவல் நிறைய பேர் நமக்காக கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கடந்த, அதாவது பிரிட்டிஷ் காலங்கள்ல வந்து இது வந்து ஒரு பெரிய அளவுல விவசாயம் வழியாக வருவாய் ஈட்டி தந்த ஒரு கிராமமாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து இங்க சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் இல்லைங்களா? இப்ப வரைக்குமே அந்த விவசாயத்தை காப்பாத்திக்கிட்டு வராங்க. சோ இது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்க இளைஞர்கள்லாம் ரொம்ப அழகாக நல்லா படிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு டிகிரி இல்லைங்க, நாங்க மாஸ்டர்ஸ் PhD அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க எங்க ஊர் பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது இல்லாம இந்த ஊர் வர வழியில நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்றத வந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து அதை உங்களோட ஷேர் பண்றேன். சோ வெயிலுக்கு இதமான இளநீர், பத நீர், அப்புறம் வந்து நுங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இங்க வந்து வர வழியில வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வெயிலுக்கு இதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இங்க கிடைக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீடுகள்ல சின்ன சின்ன அளவுல காய்கறி தோட்டம் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப அழகா பசுமையாவே இருக்கு. சோ இந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணது எனக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு. இன்னொரு வாரம் இன்னொரு இடத்துல இருந்து உங்க மீட் பண்றேன். அண்டில் தென், டாடா பை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடை பெறும் நான் ஆர்ஜி தேவி.
3: தேங்க்யூ தேவி, நாங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். சோ விவசாயம் அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போதே வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதல வந்து தேன் வந்து பாயுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அவங்கள பேசக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து பயங்கர வந்து வாய்ஸ் மூலமா நமக்கு கேட்கும் போது கொஞ்சம் வந்து நெருடலாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல

0: பண்ணலாம். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க இந்த ஷோவை. ஸோ நிறைவா உங்களுக்காக எதுவுமே இல்லைங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கேட்க போறதுன்னா இன்று ஒரு தகவல். ஸோ ரெடியா இருங்க. FM Brain Powell தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு சங்கீத வித்வான், அவர் தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கொள்ள கூட்டம் எதிரில் வந்தது, வழி மறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை, பணம், உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா, இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேறு எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்க அப்படின்னாராம் இந்த வித்வான். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானா. நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்ட்டுருக்கான். அது சரி, அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம், இது எல்லாரிடமும் வந்து பேச வைக்கலாம், பாடம் வைக்கலாம் அப்படின்னாராம். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார், உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார், ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான், எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள், மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்ட்டுருக்கான். ஆமாம், இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்க, இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான், தம்முடைய தோழர்களோடு ஆலோசனை பண்ணானா, இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானா. கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான், அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள், வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேறு இதையும் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அது மட்டும் இல்லை, அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டுட்டு வந்தானா. இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா, அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சிருந்த வாத்தியம் என்ன தெரியுமா, அதுதான் பிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி, அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேலு. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடிலை வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல, அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து, அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேலு. தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போ இவருக்கு வயசு 14 தான். அந்த சமயத்தில் அரச சபையில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் வடிவேல் பிள்ளைகிட்ட தன்னுடைய பிடில் வாத்தியத்தை கொடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்தது மேல்நாட்டு சங்கீதம். இவர் அதை வச்சுக்கிட்டு 2 வருஷ காலம் இடைவிடாமல் சாதகம் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை வாசிக்க கற்றுக்கிட்டாராம். தஞ்சை அரச சபையில் கர்நாடக இசை மேடையில் விடில் வாத்தியம் வந்து அரங்கேறிச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வடிவேலு பிள்ளைக்கு சகல சன்மானங்களும் கிடைச்சிதான். ஆக வயலின் வரவுக்கு வடிவேல் பிள்ளை ஒரு முக்கிய காரணம்ங்கிறத யாரும் மறந்துட முடியாது. இன்றைக்கி வந்து வயலின் எல்லார் கையிலையும் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு சங்கீதம்னா என்னென்னே தெரியாது, அவர் சொன்னார், இன்றைக்கி சபாவில் என்னுடைய வயலின் கச்சேரி எக்கச்சக்கமான பாராட்டு அப்படின்னார். வயலின் வாசித்ததுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வாசித்து முடித்ததுக்காக அப்படின்னாராம் அவர்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஸ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் நேற்று வெளியிட்டார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால்

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் நேற்று வெளியிட்டார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு மின் தேவை அதிகரித்துள்ளதாகவும் அவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று காலை 9 மணி முதல் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி போட்டி உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducherry.in என்ற இணையதள முகவரியில் வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கடநகர் துணைமண் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திருவள்ளுவர் நகர், கென்னடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி ஒரு பகுதி, சூரியகாந்தி நகர், பிருந்தாவன், சித்தன்குடி, நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30 நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தோடு இனிய வழி நேர் விருப்பம் உங்களோட ஃபேவரட் ஷோக்கு நான் வந்தாச்சு உங்களோட ஆர்ஜே லாவண்யா. சோ ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. என்ன பண்ணணும், எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். 7598510505 என்ற நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடலை பிளே பண்றதுக்காக தான் இங்க நான் ரெடியா இருக்கேன். சோ உங்களோட ஃபேவரட் சாங் உங்க ஊர் பேரோட சேர்த்து எஃப்எம் ரெயின்போக்கு சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து பாடலை கொடுக்கறதுக்கு நானும் ரெடி. சோ ஃபர்ஸ்ட் சாங் யாருக்காக போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து சுவாமிநாதன் சித்ரா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க பழையப்பா திரைப்படத்திலிருந்து.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங்.

0: College, Autonomous, Counseling Code 3805.
1: ஒன்பது மணி பத்து நிமிடம் உங்களோட ஃபேவரட் ஷோவான இனிய வழி நே விருப்பம் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. அடுத்து யார் அவங்களோட ஃபேவரட் சாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பனைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன் விருப்ப பாடல்கள் கேட்டிருக்காங்க வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

விருப்பம் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. அடுத்ததா யாரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டாச்சி மங்கலம்ல இருந்து நிறைய பேர் குரூப்பா சேர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தர்மதுரை திரைப்படத்துல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் எல்லாரும் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, வழங்கிடலாம். சோ உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நீங்க இப்ப ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணும், 7598510505 அப்படின்னு கூடிய நம்பர்ல கண்டிப்பா உங்களோட விருப்ப பாடலும் நம்மளோட எஃப்எம்ல பிளே ஆகும். சோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டே டியூன்ட் அட் 102.5 ரெயின்போ புதுவை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இனி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேவரட் சாங் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பிளே பண்ணிட்டே இருக்கோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் குரூப்பா சேர்ந்தே கேக்குறீங்களேப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனகபள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன். ஸோ இவங்க எல்லாரும் என்ன விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா பூச்சுடவா திரைப்படத்துல இருந்தா இவங்களுக்கான விருப்பப்பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: 9:34. வெல்கம் டு த ஷோ. இணைய வழி நேர் விருப்பம் சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நேயருக்கு நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னா, ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா விருப்ப பாடல்கள் கேட்டிருக்காங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து.
2: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ யோசிக்கிறிய?
3: எப்படி சொல்ல?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 9:50 ஆயாச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட் ஷோவான இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப்பா சேர்ந்து மறுபடியும் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கிரீடம் திரைப்படத்திலிருந்து புதுச்சேரிய கோவிந்தம்பேட்டையிலிருந்து பார்த்திபன், வாணிதேவி, சந்திரசேகர், பத்மினி, ஆனந்த, ரூபன், தீபக், விக்னேஷ்.

0: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஒன்பது மணி 55:26 நொடிகள் ஆயாச்சு. ஸோ நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருப்பீங்க. நம்மளோட ஃபேவரட் ஷோவான இணைய வழி நேர்வு நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மணியூர்லேருந்து மகேந்திரன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சாங்ஸ் கேட்டீங்க, கொஞ்சம் பேர் கொடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் பேருக்கு கொடுக்க முடியல. ஸோ டோன்ட் வரி, அதே மாதிரி உங்களுக்கு சாரியும் சொல்லிக்கிறோம். ஸோ டோன்ட் வரி, நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல ஈவினிங்ல மனம் விரும்புதே ஷோ இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் இன்னைக்கு விருப்ப பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம்லேருந்து, வாரியங்காவல்லேருந்து கதிரவன், வசந்தி கொலஞ்சிநாதன், குப்பநத்தம்லேருந்து டி ராமு, ஆர் கோகிலா பிரசன்னா காஞ்சிபுரம்லேருந்து, பெங்களூர்லேருந்து ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், கலைவாணி கனிஷ்மா, செஞ்சியிலிருந்து மணிலிருந்து மாறன், தமிழ்மாறன் வெற்றிமாறன் சென்னையிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான்லேருந்து, ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் முருகன், கோவிந்தம்பேட்டையிலிருந்து பாலமுருகன், விக்னேஷ் தட்டாஞ்சாவடியிலிருந்து, ராதாபிரியா தேனி மாவட்டம்லேருந்து, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம், தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம், அதே மாதிரியே தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க, பொன்னியமேட்டிலிருந்து கணேசன், எடப்பாடியிலிருந்து தங்கவேல், கோவையிலிருந்து சிவசுப்ரமணியம் மற்றும் சரவணன் அழகுமணி இவங்களும் விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ டோன்ட் வரி, சாரி ஆல்சோ, உங்களுக்கு இன்னைக்கு சாங் கொடுக்க முடியல, இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுடைய சாங் அடுத்த நாள் கூட நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கெட் செட் கோ. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லி

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட

சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வரை பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ஏறக்குறைய 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. ஈரானிய மோதல் மற்றும் ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்படும் கடும் உயர்விற்கு மத்தியில் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு

நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-717-800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி அகில இந்திய வானொலி வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 25 மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் வீரதீர செயல், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மத்திய அரசின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேயர்களுக்கு இன்று காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கலெக்டிவான நிறைய விஷயங்கள்லாம் அப்படி அப்படி எடுத்துட்டு வராம, சோ ஒரே கான்செப்ட் ஒட்டி நிறைய கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லேக். சோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய ஒரு தொகுப்பு தான் இன்னைக்கு நம்ம வந்து க்வெஸ்சனா செட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். சோ எல்லாருமே பி ரெடியா இருங்க. சென்ன க்வெஸ்சன் அப்படின்னு நம்ம போயிடலாம். ஆமா, ஏரினா என்னங்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்க கூடாது. சோ மேக்சிமம் ஏரிகள் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மழை நீரை தேக்கி வைக்கிறதுக்காகவும், வேளாண்மைக்காகவும், நிலத்தடி நீரை உயர்த்ததுக்காகவுமே வந்து இயற்கையால் அமைக்கப்பட்ட ஒரு ஏரிகள். அது சமயம் சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி இயற்கையாக அமைய பெறாத இடங்கள்லாம் வந்து செயற்கையாகவும் உருவாக்கியிருக்காங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை ஏரிகளும் நிறைய இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி ஏரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வெயில் காலங்கள்ல நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர் தான். நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய லிஸ்ட் நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடங்களிலுமே வந்து என்ன மாதிரியான ஏரிகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட நேயர்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணி பாராட்டுகள் வாங்க போறாங்க. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரி அப்படின்னு சொன்னதும் நமக்கு என்ன வரும், அது வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான ஏரிகளும் நம்மளுடைய இந்தியால இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வந்து லேக்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில இருக்கக்கூடிய ஏரிகளுடைய தொகுப்புகளை நம்ம வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா கொண்டு வந்திருக்கோம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி அது எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு நீங்க சொல்லுங்க. அந்த நன்னீர் ஏரியுடைய பேர் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு, இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். நீங்க கால் பண்ணலாமே ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு. சோ நம்ம வந்து ஏரியெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கோட்டையிலிருந்து பாடல் கொடுக்க போறோம். திருடா திருடி திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக கேட்கலாம் வாங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கெட்ஸ்கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து கேள்வி கேட்டிருந்தோம் என்னன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு? விடை சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க, யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: சோ நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கூடிய கரெக்டான ஆன்சர் கொடுக்கக்கூடிய நேர் யாருங்கிறது எங்க இருந்து வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சூப்பரா இருக்கும் சந்திர சார். ஆக்சுவலா நம்ம கேள்வி நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி வந்து எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு? இதுதான் கேள்வி.
1: எந்த மாநிலத்துல
0: ஈஸியா கொடுத்துருக்கோம்
1: மேம்?
0: கொஞ்சம் நம்ம கூலிங்கா இருக்கும் அந்த அந்த இடமே, அந்த அந்த பிரதேசமே வந்து கூலிங்கா இருக்கும். சரியான விடை. சோ உங்களுக்கு ஈஸியா கொடுத்திருக்கேன். எங்க அமைந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, சோ அந்த ஏரியோட பேரு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வவுலர் அப்படின்றதான் அந்த லேக். சோ இந்தியாவில மிகப்பெரிய நன்னீர் ஏரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய வவுலர் ஏரி தான். இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரிகள்ல ஒன்று, சரிங்களா. இந்த வந்து சீலம் நதியால இந்த ஏரிக்கு வந்து நீர் கிடைக்குது. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம அதோடைய இயற்கை அழகும், அந்த பறவைகள் அங்க இருக்கக்கூடிய இந்த பறவைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான அமைப்பு இயற்கையால் கொடுக்கப்பட்டது இந்த வவுலர் ஏரிக்கு. சரி, ஓகே, நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாக்கலாம். எந்த ஒரு ஏரி பாத்தீங்கன்னா விண்கல் மோதலால உருவாயிருக்கக்கூடிய ஒரு ஏரி பத்தி தான் சொல்ல போறீங்க. சோ எந்த ஏரி விண்கல் மோதலால உருவானது? சோ இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். சோ நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. சோ எந்த ஏரி விண்கல் மோதலால் உருவானது?

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம்.
3: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: வரக்கூடியிருந்து விண்கல்லால உருவான ஒரு லேக் அப்படின்னு கேட்டோம்னா வந்து நீங்க வந்து தாராளமா வந்து லூனார் ஏரி அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரிங்களா. சோ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங் சார், சொல்லுங்க யாரீங்க?
1: சந்திரசேகர், அம்பாள் நகர்ல.

ஓகே சந்திரசேகர் சார், சொல்லுங்க, நம்ம லைவ்ல இருக்கோம், உங்களுடைய விடை. நான் கேள்வி சொல்லிடணுமா? நீங்களும் பங்கேற்கலாம். எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. சோ அடுத்து நானும் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நேர் வராங்க, யாரை கண்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் க்வெஸ்சன் சொல்லணும் இல்லையா? ஸோ நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் இங்கே அமைஞ்சிருக்கு எந்த ஊரில் அமைந்திருக்கு, அதோட பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஏரியோட பேரையே நம்ம சொல்ல போகிறோம். சிலிக்கா ஏரி. கண்டிப்பாக எல்லாருமே தன்னோட லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலிக்கா ஏரியில் எந்த வகையான நீர் இருக்குது, இது என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. கண்டிப்பா வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸாக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ சிலிக்கா ஏரியில எந்த வகையான நீர் உள்ளது, இதுதான் நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நீங்க கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு நம்பர் சொல்லிட்டோம். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், 2271760 மற்றும் 2271770 மென்ஷன்கள்ல பேசலாம். ஸோ நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக, உன்னிமேனன் மற்றும் சித்ரா சீனியோட வாய்ஸ்ல.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:48, 48 மணித்துளிகளில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய தொகுப்பு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கேள்விகள் பதிலா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து லாஸ்டா வந்து சிலிக்கா ஏரி எந்த வகையான நீர் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே ஐயப்பன் சார், ஆன்சர் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சிலிக்கா வந்து ஏன் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா சிலிக்கா ஏரியில எந்த வகையான நீர் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பேக்கிஷ் வாட்டர் அதுதான் இருக்கு. ஏன் எதனால அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும் இல்லையா. இந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலிக்கா லேக் வந்து பேக்கிஷ் வாட்டர் உவர் நீர் கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நன்னீரும் கடல் நீரும் வந்து சேர்க்கக்கூடிய, அந்த வங்காள விரிகுடால இருந்து வரக்கூடிய கடல் நீரும் சேர்க்கக்கூடிய ஒரு கலவையா இருக்கு இது. இதோட முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஓர் நீர் தாடகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த சிலிக்கா லேக்க நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நன்னீர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தயா மற்றும் பார்கவி அப்படின்ற இரண்டு ஆறுகளுடைய நன்னீரும் கடலோர பகுதியில் இருக்கிறதுனால கடல் நீர் கலப்பதால இந்த ஒரு தனித்துவமான ஒரு நீர்நிலை உருவாகி இருக்கு. சோ பேக்கிஷ் வாட்டர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சிலிக்கா லேக்க சொல்லலாம். இது ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கு. சோ ஐயப்பன் சார் சரியான விடை கொடுத்தீங்க, நன்றி பாராட்டுக்கோ. சோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வந்து சரியான விடை சொல்றாரா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், லைவ்ல இருக்கீங்க, சொல்லுங்க யார் இங்க இருந்து?
2: நன்றி,
1: பாராட்டுக்கள்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. யார் இங்க?
1: ராஜகோபால், வில்லியனூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே ராஜகோபால் சார், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். ராஜகோபால் சார், தேங்க்யூ.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்மளோட நேயர்களாம் பயங்கர ஆர்வமா வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாமா? சோ எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கா இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் சொல்லுங்கப்பா, என்னப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே, த கன்வர் ஏரி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இது வந்து இந்தியாவில, இது இந்தியாவினோட மிகப்பெரிய வளைவு ஏரி அப்படின்ற ஒரு பெருமை இந்த கன்வர் ஏரிக்கு உண்டு. இந்த கன்வர் ஏரியானது எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கன்வர் ஏரி எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு? நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி தான். உங்களுக்காக ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கெட்சர்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:37:52 நம்ம உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கன்ஃபர் ஏரி எந்த மாநிலத்தை அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ அதற்கான விடை சொல்றதுக்காக நேர் வராங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து? ஓகே சண்முகம் சுந்தரம் சார், சொல்லுங்க உங்களோட விடை என்ன? கன்வர் ஏரி எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு? புரியல.
1: ராஜஸ்தான்.
0: நல்ல யோசிச்சு சொல்லுங்க. இந்தியாவில பீகார் மாநிலத்துல அமைந்திருக்கூடிய ஒரு ஏரி, சரிங்களா? சோ வந்து கரெக்டான விட யாரெல்லாம் வந்து கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். சோ நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். இந்த டால் லேக் இருக்குங்க இல்லையா, அந்த டால் லேக் எந்த நகரத்துடன் தொடர்புடையது? ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரியும் இந்த டால் லேக் அப்படின்றது. இந்த டால் லேக் எந்த நகரத்துடன் தொடர்புடையது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. உங்களுக்காக பாடல் கேட்கலாம் வாங்க, குரு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:45 24 மணித்துளிகள்ல கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நான் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்டா என்ன கேள்வி கேட்டோம்னா, இந்த தால் ஏரி எந்த நகரத்துடன் தொடர்புடையது? க்வெஸ்சனை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: வாவ், சூப்பர். அகைன் முயற்சி திருவினையாக்கம், சொல்லுங்க இதோட விடை என்ன?
1: இதனுடைய விடை

0: வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர், அதாவது என்ன நடைமொழி வந்து ஜுவல் இன் தி கிரவுன் அப்படின்னு.
1: காஷ்மீரின் கிரீடத்தில் உள்ள நகை. சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி பாராட்டுக்கள்.
0: வணக்கம் மச்சி, நன்றி.
1: ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் போதே ரொம்ப அழகா இருந்தது, ஆங்கிலத்தில் சொல்லிட்டாரு, தமிழில் கேட்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த தால் ஏரி இருக்குங்க இல்லையா, இது வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகர் நகரத்துடன் தொடர்புடையது தான் இந்த தால் லேக். ஸோ இது வந்து காஷ்மீரின் கிரீடத்தில் உள்ள நகை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பொதுவாகவே இந்த சீசன்ல போனீங்க அப்படின்னா பயங்கர ரொம்ப அழகா இருக்குங்க, நீங்க அங்கிருந்து வரத்துக்கே உங்களுக்கு மனசு வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்க நிறைய இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம் நீங்க. சோ ஏன் வந்து கோடை கால தலைநகர் ஸ்ரீநகர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கோடை கால மாதங்களான மே முதல் அக்டோபர் வரை ஸ்ரீநகர் வந்து தலைநகராகவும், குளிர்காலமான நவம்பர் முதல் ஏப்ரல் வரை ஜம்மு வந்து தலைநகராகவும் இருக்கும். ஸோ இதனாலதான் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நம்மளோட க்வெஸ்சன் வந்து தால் ஏரி எந்த நகரத்துடன் தொடர்புடையது அப்படின்னு நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். ஸோ அந்த சரியான விடை கொடுத்திருக்க நேயர் சண்முக சுந்தரம் அவருக்கு நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நிலையத்தின் சார்பாக நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கேட்கலாமா? ஸோ கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான். இந்தியாவின் ஏரிகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சதாம் கோட் ஏரி வந்து எங்க இருக்கு? ஸோ நம்ம பக்கத்து ஊர் தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்ம பக்கத்து மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து க்ளூ, இந்தியாவின் ராணிகள் ஏரிகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சதாம் கோட் ஏரி எங்க இருக்கு? ஸோ இதான் கேள்வி. ஸோ உங்களோட ஆன்சரை நீங்க சொல்லலாம், கால் பண்ணுங்க இப்போ பிரெயின் போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல உங்களுக்கு அங்கே பாடல் வந்து கேட்கலாம் வாங்க ஸ்டார் திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:54 ஆயாச்சு. சோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்டா இந்தியாவளுடைய ஏரிகளின் ராணி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சோ நம்ம இந்தியாவில ஏரிகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாஸ்தாம் கோட்டா ஏரி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சோ அது வந்து அந்த ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட பக்கத்து மாநிலம் சொல்லியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலன்னா வந்து கஷ்டம் தாங்க. சோ கேரளாவோட கொல்லம் மாவட்டத்தில் அமைந்திருக்கூடியது மிகப்பெரிய நன்னீர் ஏரி தான் இந்த சாஸ்தாம் கோட்டா ஏரி. சோ இது வந்து எதுக்கு பெயர் பெற்றது, எதுக்காக ஏரிகளின் ராணி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பல்வேறு பன்முகங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு இயற்கை அழகு, ஆன்மீகம், சுற்றுலா அப்படின்ற இந்த மூன்று வகைக்கும் பெயர் பெற்றதுன்னு சொன்னோம்னா பொருத்தமா இருக்கும் அப்படின்னா இந்த சாஸ்தாம் கோட்டா ஏரியை வந்து நம்ம சொல்லலாம். சோ யாரெல்லாம் வந்து சரியான விடை வந்து கெஸ்ட் பண்ணீங்களா உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்ம எஃப்எம் ரெயின் போல பாத்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சி மெலடி மேட்சுக்கு இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஏரி ஏரின்னு பேசிட்டு சின்ன தாயில இருந்து பாடல் கொடுக்கலாம் எப்படிங்க, உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு அரசுத் துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வரை பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ஏறக்குறைய 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. ஈரானிய மோதல் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்பட்ட கடும் உயர்விற்கு மத்தியில் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி

அகில இந்திய வானொலி வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடநகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முத்தியால்பேட்டை, கிருஷ்ணாநகர், எழில் நகர், வெங்கடாநகர், ரெயின்போ நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, டவுன் புல்வார்டு, கோவிந்த சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாரம், ராஜயர் தோட்டம், லெனின் வீதி, சத்யாநகர், சக்தி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு

முத்தியால்பேட்டை, கிருஷ்ணா நகர், எழில் நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, டவுன் புல்வார்டு, கோவிந்த சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாரம், ராஜையர் தோட்டம், லெனின் வீதி, சத்யா நகர், சக்தி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் இலவன் அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 11:03 பத்து நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆச்சே லாவண்யா. ஸோ இன்னைக்கு நம்மளோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் லவ் மேஜிக்கல் சாங்ஸ் தான் அடுத்தடுத்து கேட்க போகிறோம். ஸோ பேக் டு 90 அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் கேட்க போகிறோம் ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட பியூட்டிஃபுல்லான கோம்போல. என்ன படத்துலேருந்து? உன்னை தேடிய திரைப்படத்துலேருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் லவ் மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்க போறோம். துல்லாத மனமும் தொல்லும் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடியது மலபார் போலீஸ் திரைப்படத்திற்காக.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தி நேரம் 11:48.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர்களை, நண்பகல் 12 மணிக்கு முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு கேட்க மறவாதீர்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. மெலடி மேஜிக், லவ் மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டே இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாங்கும் அதே மாதிரியான ஒரு சூப்பரான சாங் தான் வருது. என்ன படத்திலிருந்து அப்படின்னா, நெஞ்சு நிலை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மல்லி மேஜிக் நிகழ்ச்சியோட இன்றைக்கு வந்தாச்சு.

நான் கிளம்பக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் சாங் நம்மளோட சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் கேட்க போறோம். அமர்கலம் திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி நம்மளோட சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே ஸ்பெஷல் தான், பேசுங்க தோழா நிகழ்ச்சி இருக்கு. ஸோ டாபிக்கோட அடுத்த ஆர்ஜி ரெடியா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். ஸோ நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி லாவண்யா.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தி தர தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெரிதும் உறுதுணையாக இருப்பார் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு பேசினார். இப்போட்டியில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 57 அணிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இறுதிப் போட்டி வரும் 29ஆம் தேதி நடைபெறும். விளையாட்டு வீரர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும், பணத்தை காட்டிலும் நேரம்தான் நல்ல வளத்தை கொடுக்கும் என்றும், விளையாட்டு வீரர்களின் இலக்கு தொலைநோக்கு பார்வையுடன் விளங்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். புதுச்சேரி 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளின் தொடக்க விழாவில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2027ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட

உள்ள இந்த பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியானவர்கள் தேவையான ஆவணங்களுடன் இயக்குநர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை, 18 பெல்காம் வீதி, புதுச்சேரி 1 என்ற முகவரியில் ஜூன் 30 சமர்ப்பிக்குமாறு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை புதுச்சேரி அரசு இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காய்ச்சல் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனி ஒரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. சென்ன நேரத்துல எப்படி இருக்கீங்க? சோ கண்டிப்பா வந்து சூப்பரா தான் இருப்பீங்க. சோ நம்ம இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழா, இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மென். சோ ஆண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. சோ ஆண்கள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்க போறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களை நீங்க பேசலாம். நம்மளோட தலைப்பு என்ன தெரியுமா? கேட்டாலே நீங்க எல்லாம் கடுப்பாயிடுவீங்க. அந்த மாதிரியோட தலைப்பு தான் கொண்டு வந்திருக்கோம். பட் யாருக்குமே இதுக்கு சொல்யூஷனே தெரியாது. சோ அந்த சொல்யூஷனை நம்ம இங்க இன்னைக்கு சொல்ல போறோம். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா, மாத கடைசியும் ஆண்களும். இதுதாங்க தலைப்பு. சூப்பரா இருக்குல்ல? ஓகே, பேசலாமா? மாத கடைசியும் ஆண்களும். சோ நீங்க எப்படி எல்லாம் வந்து இன்னங்க இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்காட்டுமே நீங்க நீதியை கலப்புறீங்க அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா இந்த கேள்விக்கு சொல்யூஷன் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ மாத கடைசியும் ஆண்களும் நீங்க எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க? சோ வாட்ஸ் யுவர் பிளான் அப்படின்றத பத்தி நம்ம ஷேர் பண்ணலாம். சோ உங்களுடைய குட்டி குட்டி டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. மனம் திறந்து பேசுங்க. இது பேசுங்க தோழா. எடுங்கப்பா, நம்ம வந்து சின்னதா இந்த தலைப்பு சொன்னோடனே நம்மளோட நேயர் வந்துட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் லக்கி நேயர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சார், சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம வந்து மாத கடைசியும் ஆண்களும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களோட கருத்து.
2: ஆமா மேம், மாத கடைசி அப்படிங்கும் பொழுதே ஆப்வியஸ்லி ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமாக
1: சேலஞ்சிங் பீரியட். நாங்க பரிச்சு கூட எழுதிருவோம். மாச கடைசி வேணும்.
2: ஆமா, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் இயல்பாகவே நல்லா செலவு பண்ணுவாங்க காசெல்லாம். அதுவும் மாச கடைசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாவே ஆண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றதுதான் வரும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் அதாவது காசு அப்படிங்கறது கொஞ்சம் தட்டுக்கிடும். அந்த சமயத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் லென் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு காசு இல்லடா கொஞ்சம் குடுடா அப்படின்ட்டு. ஆனா சில ஆண்கள் வந்து ப்ரீ பிளானா இருக்கிறாங்க, கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. அதே மாதிரி சில ஆண்கள் வந்து காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில இல்ல, அதனால பாத்தீங்கன்னா அவங்களால மாச கடைசி அப்படிங்கறது ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாவும் இருக்கு. மக்கள கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கும் பொழுது ஆண்கள் மாச கடைசியா இருந்தது அப்படின்னா சில விஷயங்கள் ஆப்வியஸ்லி தியாகம் செஞ்சிருவாங்க. எனக்கு இது மாதிரி சாப்பாடு அப்படிங்கறது எல்லாம் ஜாஸ்தி வெளியில போய் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாலு சமயம் அஞ்சு சமயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில சாப்பிடுறவங்களாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சாப்பிடுவாங்க, அது மாதிரி ஆயிடும். எல்லாத்த விட மேம், அந்த ஆண்கள் இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காசு இல்ல அப்படிங்கும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதான் அந்த காசு அப்படிங்கறத வச்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா,
1: ஓகே, அப்படியே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கண்டாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கிடைக்காத பட்சம் ஏற்படும் இல்லையா, ஏதாவது சம சூழ்நிலையில, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? புரியல. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: கஷ்டமாதான் மேம் இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டுன்னு. வேற என்ன பண்றதுன்னு, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்ல அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டு வாங்கிக்குவேன்.
1: ஓகே, ஓகே, சூப்பர்.
2: அப்படியே போகுது.
1: ஓகே, தேங்க்யூ.

0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஆமா, ஏன்னா இது மாதிரி சில காசு அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில கிடைச்சு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அதுக்கான நம்ம அடுத்து என்ன பண்றது, வருத்தப்பட்டுட்டே உட்காந்துக்க முடியுமா? சரி, இந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா இன்னொருத்தன். அதனால ஆண்கள் வந்து எப்பவுமே ஒருத்தன், ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது இல்லையே, நாலு பேரு. ஆனா எவனாவது ஒருத்தன் நமக்குன்னு சிக்குவான், அவன் குடுக்கலன்னு ஆண்கள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆமா மச்சான், என் கையிலும் காசு இல்லாத மாதிரிதான் நீயும் இருப்ப அப்படின்ட்டு பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில ஆண்கள் வாங்கி பண்ணுவாங்க, சில பேர் இருக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா மாச கடைசியில ஆண்களுக்கு, பேச்சுலர் பசங்களாக இருக்கட்டும் அல்லது கல்யாணம் ஆனவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் துண்டு உழறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு மேம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஓகே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: எங்கள் தோழிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார் இங்க இருந்து?
2: கலையரசு, நல்லா பாளையம்.
0: ஓகே கலையரசு சார், சொல்லுங்க. மாத கடைசியும் ஆண்களும்
2: தேதி ஒன்னுல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 20 மேல எல்லாருக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். இது ஒரு திரைப்பட பாடல்
0: பாடல். ஆமா,
2: அந்த அந்த பற்றாக்குறைங்கிறது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். அது மாதிரி அந்த பற்றாக்குறை அப்படி சொல்லி வர, அந்த பற்றாக்குறை வராத அளவுக்கு எப்படி நாம சமாளிக்கணும், எப்படி சாதுரியமா செயல்படணும் அப்படிங்கிற நுண்ணறிவு நம்ம கிட்ட வரணும். செலவுகளை வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும், வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளை பண்ண கத்துக்கணும். ஆடம்பரங்கிற விஷயம் உள்ள நொடியாம பாத்துக்கிறதும், தேவையற்ற பொருட்களை வாங்கி போறதும், விலை அதிகமான பொருட்களை அதை தொலைக்கிறதும் வீணாக்குறதும், இதெல்லாம் பற்றாக்குறைக்கு முதன்மை காரணமா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு தையல்காரனா இருக்கிறேன், எனக்கு எப்பயுமே பற்றாக்குறை வராது. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, அந்த வார வருமானத்தை எடுத்து அந்த செலவுங்கிற இடத்துல பாமாட்டியமா செயல்
0: பண்ணுவேன்.
2: அதே கொஞ்சம் இருப்பும் வச்சிருப்பேன், இருப்பும் இருக்க குடும்பத்துக்கு வேண்டிய செலவுகளுக்கும் நான் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க திருமதி செலவு காசு கேட்கறாங்களோ இல்லைனாலும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஆக இந்த பற்றாக்குறைய துண்டு விழா பண்றதும் நாம தான், ஒண்ணும் பற்றாக்குறை இல்ல
0: சமாளிக்கிறது
2: நாம தான். ஆக ஆண்கள் வந்து செலவாளிகள் சொல்றது குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்கள் சிக்கலமா இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் செயல்படுறதுனால்தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ சாமர்த்தியமா அதை கொண்டு போயிடுறாங்க. அந்த சாமர்த்தியமா சாதுரியமா கொண்டு போற அந்த வழித்தடம் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிற போதுதான் நமக்கு வந்து அதுக்கான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அரசு பதவியில இருக்கிறது கூட, அரசு பதவியில இருக்க கூட சிலர் வந்து இந்த மாதிரி திண்டாடுறது நாங்க கண் கூட பாத்துட்டு இருக்கோம். ஆனா கிராமங்கள்ல சொன்னீங்கன்னா, இது மாதிரி ஒரு திண்டாட்டங்கிறது பற்றாக்குறைங்கிறது ஒரு சில வீடுகள்லாம் ஒன்னா இருக்கலாம், மொழிய பெரும்பாலும் இது இல்லைங்கிற அடுத்துக்குதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நாம வந்து அனாவசியம் அவசியம் அப்படி செலவுகளை பகுத்து 6000 நேரங்கள்லயும் அவசியமான செலவுகளுக்கு எப்படி செலவு பண்ணணும், அனாவசியமான செலவுகளை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு நம்ம கிட்ட வந்துருச்சு
0: சொன்னீங்கன்னா,
2: இந்த பற்றாக்குறைங்கிறது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா போயிடும். ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, திருமதிகள் படுற பாட்டை பாருங்களேன், ஐயோ சமாளிக்கவே முடியல, மாசம் கடைச்சி வந்தேன்னா எங்க கடை வாங்கறது என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு கட்சியில முடிக்கிறது சொல்ல நாம என்ன பண்ண முடியும்,
0: பண்ண முடியும்.
2: இது மாதிரி செலவினங்கள் சொல்ற நேரங்கள திருமதிகளும் சில நேரங்கள் ஆடம்பர உலகத்துக்கு வாழணும் ஆசைப்படுறாங்க, இல்ல தரசர்களும் குடும்ப தலைவர்களும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசனை இல்லாம பண்ணிடுறாங்க ஒரு சிலர். அதனாலதான் இப்ப இடையூறுகளுக்கு சந்திக்கிற சூழல இருக்கிறாங்க. அதனால எதுவுமே நம்ம கையில தான் இருக்கு. மனம்ங்கிற குதிரைக்கு கடிவாளம் போடுற நேரங்கள்லயும், வேகமா இல்லாம விவேகமா செயல்படுற நேரங்கள்லயும் கண்டிப்பா பற்றாக்குறை அப்படிங்கறது வருவதற்கான வாய்ப்பு சுழியம்.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ. சோ தேங்க்யூ ஃபார் காலிங். உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஒரு அருமையான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணீங்க. மாத கடைசியும் ஆண்களும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். அந்த ஆப்டா அந்த மாதிரியான ஒரு

அமைப்புல வந்து நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்க. சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வந்து தலைப்பு சொல்லியாச்சு, அது ரிலேட்டடா ஒரே ஒரு பாட்டு கேட்கலாம் வாங்க. அள்ளி தந்த வானம் திரைப்படத்துல இருந்து.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியாச்சு. சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன், 2271760 மற்றும் 2271770 டென்கல்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மாத கடைசியும் ஆண்களும் நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
2: வணக்கம் தீபா மேடம், பாண்டியில இருந்து ஆசை தம்பி பேசிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஆசை தம்பி, நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அதாவது மாதம் முதல் 10 நாட்கள், மாதம் கடைசி 10 நாட்கள் அப்படின்ற அந்த காலம், இந்த காலத்துல அப்படி இல்ல, எல்லாம் தெளிவு பெற்றுட்டாங்க. எவ்வளவோ நிகழ்ச்சிகள், எவ்வளவோ அனுபவங்கள், பெரியவர் முதல் பெரியவர் வரை அவர்கள் பெற்ற அனுபவம் அவர்களை திட்டமிட வைக்கிறது. எவ்வளவோ திட்டமிட்டு படிப்புக்கும் பணத்தை சேர்க்கக்கூடிய காலம் இது. ஃபியூச்சரை வந்து எதிர்கொள்வது வந்து நம்மவர்கள், வல்லவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம கடைசி 10 நாள் என்றதுக்கு இடமே கிடையாது.
1: கிடையாது.
2: காரணம் என்னன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் திட்டம் இருக்கு. அன்னைக்கு 400 ரூபா வாங்கினவங்க 4000 வாங்கினவங்க 40000 வாங்குறாங்க, 400000 வாங்குறாங்க. அவ்வளவு வாங்கிட்டு கடைசி நாள் என்றது சும்மா கடைசியா போய் பாருங்க, மார்க்கெட்ல போய் பாருங்க, நகைக்கடையிலயும் துணி கடையிலயும் கடைசி 10 நாளும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன விலை ஏற்றம் ஆனாலும் குறைய மாட்டது, கும்பல்
2: குறைய மாட்டது. ஆனா திண்டாட்டம், அதாவது முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் திண்டாட்டம் என்பது என்ன என்றால், ரொம்ப சம்பளம் கம்மியா இருக்கிறவங்க முதல்ல இருந்து கடைசியும் எண்ணி பார்த்து செலவிட வேண்டியது, அதுதான் உண்மை. ஆமா, அதை தவிர்த்து விட்டு கடைசி 10 நாள் ஆண்களுக்கு கஷ்டம் அப்படிங்கறத நான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் திட்டமிட வேண்டும்.
1: ஒரு எமர்ஜென்சி செலவுகள் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல ஏற்படும் இல்லையா அந்த
2: எமர்ஜென்சி செலவு அப்படிங்கறது வரும்போது, அத ஏன் அந்த கடைசி 10 நாட்களுக்கு வருது? முன்னாடி கூட அதாவது என் அனுபவத்தை 4000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது கடைசியில ஒரு 400 ரூபாய் தேவைப்படும் போது, அத மாதிரி தேவைப்பட்டதே கிடையாது என் வாழ்க்கையில. அது ஒரு நாள் தான்.
1: சூப்பர்.
2: அன்னைக்கு அதை கொடுத்தவர் என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு என்ன வந்துச்சு சார்? எனக்கு அழுவே வருது சார். திட்டமிடுறோம் நம்ம, அவரை பார்த்து அவரே வந்து இவ்வளவு திட்டமிடுறவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்புறம் அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றத அவங்க உணர்றாரு. அந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அது மாதிரி மக்கள் இருக்கணும். ஆனா நான் சொல்றேன், கடைசி அப்படிங்கறது என்றைக்குமே இல்லை. முதலிலிருந்து கடைசி வரைக்கும் வந்து திட்டமிடும் போது திண்டாட்டம் இருக்குது. அதெல்லாம் அனுபவிச்சு வரவங்கதான் ஆண்கள். இன்னைக்கு நல்லா பண்றாங்க, சக்சஸா பண்றாங்க.
1: அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. சோ இல்லப்பா, நான்லாம் வந்து பயங்கர செலவாளி, நான் வந்து மாச கடைசியிலாம் பயங்கர திண்டாட்டமா இருக்கும் எனக்கு, நான் இப்படி எல்லாம் சமாளிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான மாற்று கருத்துக்களும் நீங்க சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 நிகழ்ச்சியை கேட்கலாம். பாபநாசம் திரைப்பட பாடல் உங்களுக்காக. நம்ம பாடல்னு சொல்லும் போதுதான் நமக்கு வந்து நேர் ஒருத்தவங்க வராங்க. சோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடல் கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யாருங்க இருந்து? சரியா கேக்கல போல இருக்கு. சரி, ஓகே, நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின் போக்க நிகழ்ச்சியில. பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
5: மங்களன் மங்கள் இந்தியா.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:27, 28 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வந்து என்ன தலைப்பு கொடுத்திருந்தோம்னா மாத கடைசியும் ஆண்களும் கொடுத்திருந்தோம். இது வரைக்கும் வந்து ரிவ்யூ பார்த்தோம்னா வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் வந்திருக்கு. எல்லாருமே பிளான்டா இருக்காங்க, வந்து பயங்கர மாஸ்டர் பிளானிங் பண்றாங்க. யாருமே வந்து மாச கடைசிக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசாம உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் நேர்களே, நமது முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் மதியம் 12:50 புதின பக்கங்கள் இருக்கு. இதுல ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கே ஜலட்சுமி அவர்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: RTM அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் பாத்தீங்களா எக்ஸாக்டா 12:29 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அழைப்பாளர் என்ன தலைப்பு அப்படின்னு மாத கடைசியும் ஆண்களும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல கேட்கலாமா மின்னலை திரைப்பட பாடல் உங்களுக்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: பேசுங்க தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நாம வந்து மாத கடைசியும் ஆண்களும் அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான பயங்கரமான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். ஒண்ணு, நமக்கு சந்திரசேகர் சார் மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுங்க. எப்ப போன் பண்ணாலும் காசு கொடுக்குற மாதிரி இல்லையா, பிளான் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ரெண்டே கான்செப்ட் தான். சோ ஓகே, நிகழ்ச்சியில பேசின நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிறைய சார்பாக நன்றி. நிறைவாக வரக்கூடிய பாடல் உங்களுக்காக மஜ்னு திரைப்படத்துல இருந்து.
2: A message from all of us at Ichimbakam to Mercury.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும் அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை

0: களில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICFல் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
0: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரஸ்ட் சிகரத்தில் இருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99 ரூபாய் 51 பைசாவாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92 ரூபாய் 49 பைசாவாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்சனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணியின் எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நிலையத்த நேரம் 12:50 22 மணித்துளிகளில் தொடர்வது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களை போன்றதன்று என்ற பரபரப்பு காணும் இடங்களிலெல்லாம் உள்ளோட்டமாய் துடிப்பது போல் மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. பொதுக்கூட்டத்தின் அடுக்குமொழி பேச்சுகளில், ஒலிபெருக்கி ஒலிபரப்பும் சினிமா பாட்டுகளில், மக்கள் முகமலர்ந்து பேசும் பேச்சுகளில், ஆழத்தில் வேரோடி நீண்டு நிமிர்ந்த கிளைகளும் விழுதுகளுமாக அசைக்க முடியாதென்ற உறுதியுடன் நிற்கும் ஆலமரம் போன்ற ஆளும் கட்சியின் சாதனை புகழெல்லாம் பகல் நேரத்து சந்திரனாய் ஒளியிழந்து போகும் விந்தையை அவள் காண்கிறாள். பஸ் ஏனினும் வரவில்லை. தமிழ் வாழ்க என்ற கோஷத்தை கவசமாய் தன் மேனியில் சுமந்து கொண்டு வரும் அரசினர் பேருந்து ஊர்தி ஏனினும் வரவில்லை. மூட்டை முடிச்சு பைகள் அந்த ஆலமரத்தடியில் குவிகின்றன. மக்களும் கூடுகின்றனர். அப்போது அவள் அருகில் முடி நீக்கிய தலையை இருக்க காது மறைய தலைப்பால்

உட்காடிட்டு கொண்டு கச்சலாக ஒரு பெண் இடுப்பில் ஒரு துருப்பிடித்த டப்பாவுடனும் கையில் ஒரு பையுடனும் வந்து நிற்கிறாள். இங்கே 52 பஸ் நிற்கும் இல்லையா? சர்க்கார் பஸ் இங்கே நிற்காது, பிரைவேட் பஸ் நிற்கும். நீங்கள் எங்கே போகணும்? ஆலந்தூர்கிட்ட ஃபேக்டரி குவார்ட்டர்ஸ் இருக்கே அங்கே. சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபேக்டரி குவார்ட்டர்ஸா என்று கேட்கும் மைத்ரேயை சட்டென்று அந்த முகத்தை கூர்ந்து நோக்குகிறாள். நீங்கள் சொற்கள் தொண்டையில் முள்ளாய் சிக்கிக்கொண்டாற்போல் கண்களில் கசிவு உண்டாகின்றது. ஆமாம், மதுரந்தான். நீ மைத்ரேயே இல்லை? நீ ஹோமை விட்டு போய் மேலே காலேஜில் படிக்கிறேன்னு லோகா சொன்னாள் ஒரு நாள். எனக்கு உன்னை பார்த்தவுடனே தெரிஞ்சிடுத்து என்று தலையை அசைத்து புடவையை நீக்கி செவியை விடுதலை செய்து கொள்கிறாள். இது என்ன மாமி கோலம் இப்படி? மதுரம் வெளிரிய புன்னகையை சிந்துகிறாள். கண்களும் நிறைகின்றன. அவர் போய் 1.5 வருஷமாச்சே. மயக்க மருந்தை தின்னுட்டு லாரியில் அறைப்பட்டு கண் கொண்டவா பார்க்க மாட்டா. மதுரம் கண்ணீரை தொடுத்துக் கொள்கிறாள். இந்த காலத்தில் நீங்கள் எதுக்கு மாமி இந்த கோலம் பண்ணிக்கணும்? எனக்கு சகிக்கலையே. என்னம்மா பண்றது, 5 குழந்தைகளை வச்சுண்டு அல்லாடி போனேன். பெரியவன் அப்பவே சொல்லாம கொள்ளாம எங்கோ ஓடி போயிட்டான், பம்பாயோ கல்கத்தாவோ. எல்லாம் சிறுசுகள். 1 வருஷம் ஆகாம யார் வீட்டில் என்னை சேர்த்துப்பா? அப்புறம் சொன்னா, சுவாமிகள் மடத்திலே ஏதானும் ஒத்தாசை பண்ணுவா, போய் கேளுன்னா. அதுக்கு தலை வச்சுக்க கூடாது. சரின்னு திருவையாத்துக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்தேன். ரெண்டும் பாடசாலையில் இருக்கு. 1 வருஷம் போல நானும் அங்கதான் மடத்திலே இருந்தேன். சொர்ணத்தை கோவில் மடப்பள்ளியில் வேலை செய்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கீழ்கலை ரெண்டையும் லோகா 1 வருஷத்துக்கு பாலாலயத்துக்கு சிபாரிசு பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தா. இப்போ கூட்டின்னு வந்துட்டேன். படிக்கிறது ஸ்கூலில், தவசம் திங்கள்னு சமைக்க போக முடியறது. கையில் காசு கிடைக்கிறப்ப ஏதோ முறுக்கு சீடைன்னு போட்டு விற்கிறேன். உங்களை பார்க்கவே சகிக்கலையே மாமி. உங்கள் முடி என்ன பாவம் பண்ணித்து? பெரியவாளை பார்த்தா பாவம், 3 நாள் பிச்சை எடுக்க மாட்டா. நம்ம மதம் தர்மம்னு இருக்கேம்மா. நீ எங்கே இருக்கே? இன்னும் படிக்கிறியா? வேலை பார்க்கிறியா? மைத்ரேய்க்கு குற்ற உணர்வு குத்துகிறது. தனக்கு அவள் மோர் ஊற்றி சோறிட்ட காட்சி எப்போது நினைத்தாலும் நெஞ்சு நெகிழமுன் தோன்றுமே. எப்படி மாமி நீங்கள் இதுக்கு ஒப்பினேள்? லோகாவெல்லாம் 1 ஒத்தாசையும் செய்யலையா உங்களுக்கு? இதுக்கு ஏமா நீ இப்படி பரிதவிக்கிற? லோகாதான் எனக்கு இந்த யோசனையை சொன்னாள். கீழ்கடைக்கும் ஒரு வழி பண்ணினாள். தலைமுடி இருந்து என்ன கண்டேன்? எண்ணெய் கிடையாது, புண்ணாக்கு கிடையாது. அது குச்சி குச்சியாக நரைக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ முற முறக்க இருக்கு. உன் மனசில் வச்சுக்கோ, லோகாவே 1 வருஷத்துக்குள்ள அவாத்துக்கு நான் போகிறதுக்கு இஷ்டப்படலை. வாஸ்தவம் தானேம்மா. இப்போத்தானே அவளும் அவாத்துக்காரரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒன்றா இருக்கா? ராஜா வரதில்லை, இட்டு பிரிஞ்சுட்டா. உனக்கு தெரியாமல் இருக்குமா? நான் சொல்ல போகிறேனே. மைத்ரேக்கு நினைக்க நினைக்க ஆறவில்லை. அந்த பையன்கள் இருவரும் கண்முன் பார்க்கும்போதே பைக்குள்ளிருந்த பணத்தை எடுத்த குழந்தைகள். வயிற்றுக்கு இல்லாமல் வேதம் ஓத போயிருக்கின்றனர். வயிற்று பசி தீர்க்க படிப்பு, பொருள் தெரியாமல் மொழி தெரியாமல் மந்திரங்களை கற்று மந்திரங்களை கிளிப்பிள்ளை போல் சொல்லி கொண்டு வந்து வயிறு வளர்க்க தொழில் செய்வார்கள். கருஞ்சந்தைக்காரனும் சூதாடியும் இன்னும் இழி செயல் செய்பவரும் மலிந்த இவ்வுலகில் அவர்கள் எல்லாரும் கடைத்தேற பாத பூஜைகள் செய்யும் போது மதுரத்தை போன்ற பெண்கள் முடிவைத்துக் கொள்வதனால்தானா நசிந்து போய்விடப் போகிறது? அவள் எம்ஏ படித்து வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு என்ன செய்யப்போகிறாள்? சருகுகளாய் உலர்ந்து விழும் கூளத்துக்கு நீர் வார்த்து அழுக செய்வதை விட ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிய வித்துக்களை ஊன்றுவதுதான் உகந்த செயல். வறுமையை பயன்படுத்தி கொண்டு தங்கள் மதத்துக்கு இழுக்கிறார்கள் என்று வேறு மத பிரச்சாரகர்களை குறை சொல்வதுண்டு. ஒரு பெண்ணின் முடியை பறித்து சமுதாயத்தின் கண்களுக்கு அவளை ஒரு குற்றவாளியைப் போல் நிறுத்துவதற்கும் வறுமையே காரணமாக இருக்கிறது. இந்த வறுமையை நிபந்தனை இல்லாமல் ஒழிக்க வேண்டும். புத்தகங்களை உதறி எறிந்துவிட்டு எங்கேனும் சமையல் வேலையை செய்து மதுரத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவது தன் கடமை என்று அவளுக்கு அப்போதே தோன்றுகிறது. தப்பும் தவறுமாய் உளம் ஒன்றாமல் வேதம் ஓதியது போதும் என்று அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து ஏதேனும் தொழில் கல்வி கற்பித்து வாழும் வகை செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். அழுத்தக்கூடிய வறுமைக்கும் உயர் ஜாதியினர் நடத்தும் வாழ்வு முறைக்கும் இடையே போராட முடியாமல் போலியாகவும் சருகாகவும் உலர்ந்து மாறும் மக்களை எல்லாம்

0: கூனலிலிருந்து மீட்டு உண்மையான வாழ்வு வாழ வகை செய்வதை அவளுடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். மாமி, உங்க விலாசம் சொல்லுங்க, நான் வரேன். வாமா, விலாசம் என்ன பெரிய விலாசம்? எனக்கு கடுதாசு போடுறவா, தட்டுக்கட்டு போறதா? பழைய மாம்பழம் குளம் இருக்கோ இல்லையோ, அதோட வடக்கால நேரா போனா சுப்பராயன் சந்துன்னு ஒன்று வரும். அங்கே ஒரு தாவாரத்தில் குடியிருக்கேன். அதுக்கே 15 ரூபாய் வாடகை. எதிர்க்க ஒரு தகரக்காரன் கடை. மதுரம் மாமின்னு கேட்டா சொல்லுவா. பஸ் வராப்பில் இருக்கே. ஆமாம் மாமி, இது ஃபேக்டரி குவார்ட்டர்ஸ் போகும், ஏறிக்கோங்கோ. கைப்பையை வாங்கி கொண்டு அவளை பஸ்ஸில் ஏற சொல்லிவிட்டு மைத்ரேயி பிறகு பையை அவள் கையில் கொடுக்கிறாள். இனி அந்த ஞானம்மாவின் சொகுசான நிழலும் ஊட்டமான உணவும் வெயில் படாத வாழ்க்கையையும் அவள் அனுபவிப்பது பெரும் துரோகமாகும் என்று மைத்ரேயி கருதுகிறாள். எப்படியேனும் ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த ஜாதியின் சீரழிவை அடித்தளத்திலேயே தடுக்க வேண்டும். அன்று அவள் வீடு திரும்பும்போது எம்ஏ பரீட்சை எழுதும் உறுதி கூட ஆடிப்போகிறது. அவள் வீடு திரும்பும்போது ஞானம்மா வீட்டில் இருப்பாள் என்று மைத்ரேயி கருதியிருக்கவில்லை. 5:30 மணிக்கு மேல்தான் ஞானம் அலுவலகத்திலிருந்து திரும்புவது வழக்கம். ஜானகியின் வீட்டில் சாவி கொடுத்திருப்பாள். மணி 5 அடிக்கிறது. கதவும் திறந்திருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற 19வது ரோஸ்கர் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது ரிசர்வ் பட்டாலியன் அமைக்கவும் இதற்கு நிதியுதவியாக 50 கோடி ரூபாய் வழங்கவும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு நிலைகளில் சுமார் 1007 புதிய பணியிடங்கள் உருவாவதால் காவல் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வலுப்படுவதோடு உள்ளூர் இளைஞர்களுக்கு கணிசமான வேலைவாய்ப்புகளும் உருவாகும். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தி தர தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெரிதும் உறுதுணையாக இருப்பார் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இப்போட்டியில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 57 அணிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இறுதிப் போட்டி வரும் 29ஆம் தேதி நடைபெறும். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கட்சியில் கலந்திருக்கும் நேர்களுக்கு இன்னொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கட்சியில் கலந்திருக்கும் நேர்களுக்கு இன்னொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. சோ இது மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டும்தான் கால் பண்ணி உங்களோட இருப்ப பாடல கேட்க போறீங்க. சோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல நீங்க கால் பண்ணி உங்களோட இருப்ப பாடல கேட்கலாம். சோ நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சாங் கோகுலம் திரைப்படத்திற்காக இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட பாடலை கேளுங்க.

0: கொடுக்கலாம் உங்களுக்கு.
1: எனக்கு வந்து கிராமத்து அத்தியாயம் பார்த்து ஊதக்காசு வீச இல்ல அந்த பாட்டு.
0: இங்க ஒன்னும் வீசல, சும்மா கேட்க வேண்டிய பாட்டை மட்டும்.
1: இல்லப்பா இங்க வீசுறது அதுக்காக தான் கேட்கறேன், கிளைமேட் நல்லா இருக்கும்.
0: சென்டிமெண்டல் சாங்கா? சரி ஓகே, பர்வீன் மேடமுக்கு நாங்க காற்றலையில அனுப்பி வைக்கிறோம், கேட்டுக்கோங்க. நன்றி.
1: ஓகே தேங்க்யூ.
0: ஹாய் ஸ்னேக் டே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பார்ப்பின் மேடம்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க. உங்களோட பாடலை கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: மகளிர் உங்க சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய ஃபர்ஸ்ட் லக்கி நேயர் யாரிங்கிருந்து வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது பர்வின் சிறுவனமலை. எப்படி
1: நல்லா இருக்கோம் பர்வின் மேடம், சொல்லுங்க என்ன பாடல்?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹாய் ஸ்டேக்னிய மங்களூர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம். ஆஹா, உங்க லைன் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலா ஒரு லிஸ்டட் சாங் ஒன்று நம்ம பிளே பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் உங்களுக்காக.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: என்ன பாடல் கேக்க போறீங்க?
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டா நேரம் பாத்தீங்கன்னா 1:27 நிமிடம் ஆயாச்சு. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பாடல் கேக்குறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் நேயர் வந்திருக்காங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு கலைவாணி மேடம். சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: கருத்தம்மா அந்த படத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரங்க.
1: உங்களுக்கும் மழை பாட்டு தான் வேணும்.
2: ஆமாங்க மேம்.
1: எவ்வளவு அடம் பிடிப்பீங்க? குடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
2: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி.

0: புதுச்சேரி
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: என்ன
3: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: எனக்கு வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு என்னுடைய அம்மா நினைவு தினம், 3rd ஆண்டு நாங்க எல்லாம் கொண்டாடிட்டோம். அதனால அவங்களுக்கு பிடித்தமான பாடல், அவங்க வந்துட்டு உயிரோட இருக்க கூட இந்த பாடல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நம்ம வானொலியில அவங்க விரும்பி கேட்க பாடல் வந்துட்டு பட்டினத்தார் பாடல்ல வந்துட்டு ஒரு மடமாகி, அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த பாடல் அவங்களுக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் எல்லோருக்குமாகவும் உங்களுக்கா எல்லோருக்குமே இந்த பாடல்
3: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட இருப்ப பாடல் வந்து கேட்கலாம். நன்றி
2: நன்றி அம்மா.

0: ஹாய்ஸ்டேக் நியமாகிறேன். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டாக 1:39 மணித்துளிகளில் பியூட்டிஃபுல்லான நேர் வந்திருக்காங்க. யார் இங்கே இருந்தேன் தெரிஞ்சுக்கலாம். என்ன பாடல் கேட்க போகிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அபிநயா ஃப்ரம் திருப்பூர்.
0: அபிநயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு திருமணம் என்னும் நிக்கால் இருந்து என் தாரா என் தாரா சாங் வேணும்.
0: நன்றி. ஓகே, நம்மளுடைய அபிநயா நேயருக்காக திருமணம் என்னும் நிக்கால் திரைப்படத்திலிருந்து என் தாரா சாங் உங்களுக்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
3: பாடல் கொடுக்கலாம்?
2: பாடல்
3: கேக்குறீங்களா நீங்க?
2: கண்டிப்பா
3: கண்டிப்பா உங்களோட இருப்ப பாடல் வந்து கேக்கலாம். நன்றி. விருப்ப பாடலை கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

ஃபைவ் ஸ்னேக் டே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களோட விருப்ப பாடல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு வந்து 1 hour நம்ம டைம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வகையில வந்து நிறைய நேர்கள்லாம் அவங்களுடைய விருப்ப பாடல கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் நாங்கள் கொடுக்குறோம். மே மாதம் திரைப்படத்துல இருந்து

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் சிலவற்றை உங்கள் நினைவிற்கு. நமது முதன்மை அலைவரிசையில் 2:15 என்றும் இணைவே நிகழ்ச்சி இருக்கு, கேட்கவும் மிஸ் பண்ணாம கேளுங்க. அதைத் தொடர்ந்து உங்களுடைய ஃபேவரட் ஷோவான 4 மணிக்கு ஒளிச்சித்திரம் இருக்கு. சோ இதுல வந்து அன்னை கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் தேவராஜ் மோகன். அதைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு இளைய பாரதம், இளைஞர்களை சந்திப்போம். ஒரு புதிய முன்னெடுப்பு வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற 1 நிமிட பேச்சாற்றல் போட்டியின் கால் இறுதி சுற்றின் வானொலி தொகுப்பு. சோ இதெல்லாமே உங்களுக்காக நமது முதன்மை அலைவரிசையில். எஃப்எம் ரெயின்போவில் அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 2:16 14 நொடிகள். நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எம் எல் வசந்தகுமாரி மற்றும் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல் உங்களுக்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிதம்பரம் ஜெயராமன், பி சுசீலா, ஜிக்கி மற்றும் கே ராணி பாடிய பாடல் உங்களுக்காக.
2: குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம்.

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் அடுத்து வரும் பாடல் உங்களுக்காக.

தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் AM ராஜா மற்றும் P. சுசீலா பாடியது.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் அமர தீபம். நேரம் 2:35:49 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இரும்புத்திரை படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் பாடியது உங்களுக்காக.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 2:39 42 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக TM சௌந்தரராஜன் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் உங்களுக்காக இதோ.

படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதி படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு.

0: சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் பெரிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் வளரும்
1: பகையே, அன்பாய் மலரும்.
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் திரிந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் ஒரு இசைப்பாடல் உங்களுக்காக பாபு படத்திலிருந்து.
3: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு இன்னிசை பாடல் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது சத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது
0: பின்ன என்ன? வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க, அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8, நேரம் 2:56. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் K.A. தங்கவேலு, M. சரோஜா பாடிய பாடல் உங்களுக்காக.
4: கனயாளி

நம் வாழ்வில் துர்வாசம் இல்ல இல்ல நம் வாழ்வில் துர்வாசர் வரவே மாட்டார். யாரு? உன் மாமே.

நான் கொண்டாந்து கொடுப்பேன். இருந்தா நான் இருந்தா என்னைக்கும்

0: அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், என்ன வேணும்?
1: எனக்கு ஒண்ணும் வேண்டாம், கால் போன் மோதிரத்தை வாங்கிக்கிட்டு காலம் எல்லாம் கஷ்டப்பட்டா சகுந்தல. நான் ஒண்ணு அப்படி இருக்க விரும்பல.
0: சரி, நானும் துஷ்யந்தனா இருக்க விரும்பல. தோபா,
1: இது என்ன வேஷம்?
0: அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நேரா உள்ள போய் ஒரு இரும்பு ஆயுதம் எடுத்துக்கிட்டு வா.
1: ஐயோ, அந்த வியாதி உங்களுக்கு அடிக்கடி வருமா?
0: என்ன வலிப்பா? எனக்கு ஏன் வருது? உன் மாமனுக்கு வரும், உன் மாமன் மகளுக்கு வரும், எனக்கு ஏன் வருது? போய் எடுத்துட்டு வா, அந்த இரும்பு ஆயுதத்துக்கு வேலை இருக்கு, போ
1: சொல்றேன்.
0: சீக்கிரம் கொண்டா. இதான் ஆயுதமா?
1: இதான் கிடைச்சது.
0: உன் மாமன் எதுக்கு முன்னாலும் முட்டாய் கடை வச்சிருந்தானா? சரி, போனா போது, போ, தற்சமயம் வச்சுக்கோ. இங்க வா. இப்ப நான் சத்தியமா, நீ சாவித்திரி மைடியர் மைடி.

0: பிரிஞ்சிதாதே.
1: நோ நோ நோ நோ நோ, உங்களை நான் பிரியவே மாட்டேன்.
0: ஐயோ பிரிய மாட்டேன், எங்கே போறிய? ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகண்டனை நான் உரைத்திட நாடி நிற்பதினால் அன்பினால் இன்பமாய் இங்கே வா.
1: அப்படியா? இதோ
0: இப்படியா? இன்னும் வா. கண்டாதை மீறி உண்டான மோகம் இங்கே தீராமல் எங்கே நான் போவேன்?
1: நீங்க என்ன கேட்கறீங்க?
0: ஒன்னே ஒண்ணு,

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: மக்களே, நேரம் சரியா 3:02 ஆகிறது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அக்காஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். மக்களே, உங்க எல்லாரோட எனர்ஜியும் டபுள் ஆக்க உங்க ஃபேவரட் ஷோல கல்லூரி பூக்கள் நான் உங்க நிவேதா ஸ்ரீ இன்னைக்கு இணைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம காலேஜ் லைஃப்ல நம்ம பண்ண அட்ராசிட்டிஸ் மெமரிஸ் நம்ம காலேஜ் லைஃப் பத்தி நிறைய பேசியிருப்போம், பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா இப்ப இன்னும் சுவாரஸ்யமா செக்மெண்ட்டுக்குள்ள நுழைய போறோம். என்ன? எஸ், காலேஜ் செக்மெண்ட் தான். இன்னைக்கு நம்ம காலேஜ் பசங்களுக்கு ஒரு செம்ம டஃப்பான டாஸ்க் கூட காத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய அரியர் எக்ஸாம்லாம் நல்ல அசால்ட்டா எழுதுற நம்ம பசங்க இன்னைக்கு நான் தரப்போற தமிழ் டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி திக்க திணறாம சொல்றாங்கன்னு பாக்கலாமா? சோ ஸ்டே டியூன்ட் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்க கேட்டுட்டு இருக்கதே எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.
4: டைகர் கா ஹோ
3: மக்களே, இன்னைக்கு நம்ம காலேஜ் பசங்களுக்கு செம்ம ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு, டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க, நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, லைவ்ல பேசணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் கால் பண்ண வேண்டியது. கால் பண்ண வேண்டிய நம்பர் கால் பண்ண வேண்டிய நம்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 கோட்வோடியும் சேர்த்து 2271760 நம்பர். அடுத்த நம்பர் 2271 752 230 என்ற நம்பருக்கும் கால் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை நம்பர் சொல்றேன், 2271760 2275230.

ரேடியோ நேராக இருந்தீங்கன்னா 0413 கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ நான் இங்க எனர்ஜியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். ரொம்ப வெயிட்டிங்ல இருக்க, சோ அது வரைக்கும் ஒரு சின்ன சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: டைகர் காக்கும் அர்த்தமைந்தார் ராஜா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தறலாமா? ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஸ்ரீநிதி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
1: ஸ்ரீநிதி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறீங்க, ஓகே. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
1: இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, ஓகே. சோ கேட்டிங்களா, சோ இன்னைக்கு நம்மளோட ஷோட டாபிக் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? சரி, உங்களுக்காக சொல்லிடவா? சோ இன்னைக்கு நான் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ், உங்களுக்கு தமிழ்ல நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ திக்காமதனமா எல்லா எக்ஸாம்ஸ் எப்படி டப்பு டிப்னு அசால்ட்டா சால்வ் பண்ற, உங்களுக்கு எப்படி நான் கொடுக்கற டங் ட்விஸ்டர்ஸ சமாளிக்கிறீங்களான்றது தான் இன்னைக்கான டாஸ்க். ரெடியா?
2: ஓகே, ட்ரை பண்ணுங்க.
1: ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர் சொல்லலாமா?
2: ஓகே
1: ஓகே. துத்தி பட்டு பட்டு துணி, பட்டு போன பட்டு துணி.
2: எனக்கு
1: சொல்லணும்.
2: Wow.

0: ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஓகே.
0: சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் செம்ம எனர்ஜெட்டிக்கா ஜாலியா நம்மளோட என்ஜாய் பண்ணி அழகா அந்த துத்தி பட்டு பட்டு துணி வட்டு துணி வட்டு துணின்னு சொல்லி அழகா பண்ணாங்க. சோ அவங்களுக்காக நம்மளோட நெக்ஸ்ட் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அம்முக்கு டும்முக்கு அம்மா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோட டாபிக் என்ன அப்படின்னா, டங் ட்விஸ்டர்ஸ். தமிழ்ல நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட நேயர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எனர்ஜி, அந்த ஃபயரோட நல்ல ஜாலியா எந்தூசியாஸ்டிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு தெரிஞ்சுப்போமா? ஹலோ
2: ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வந்து வருண், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
1: வருண், விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே வருண், என்ன படிக்கிறீங்க?
2: நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
1: வாவ், ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, என்ன ஃபைனல் இயர் படிக்கிறேன்ட்டீங்க? கோர்ஸ் எல்லாம் எப்படி?
2: கோர்ஸ் கோர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வைக்கோ. நான் வந்து ஈசி டிபார்ட்மென்ட் படிக்கிறேன், ஃபைனல் இயர்.
1: ஓகே ஓகே வருண். வருண், ஷோ பாத்தீங்களா?

0: ஆ பாத்தேன்.
1: ஓகே, உங்களோட டங் ட்விஸ்டர் என்ன, ரெடியா இருக்கீங்களா சொல்றதுக்கு?
0: ஆ ரெடி.
1: ஓகே சொல்லுங்க.
0: டங் ட்விஸ்டர்.
1: சரி, நான் ஒரு தடவை உங்களுக்காக சொல்லிடவா?
0: ஆ சொல்லுங்க.
1: யாரை பார்த்து யாரிடம் யார் சொன்னா யாருக்கு தெரியும் யார் சொன்னான்னு?
0: யாரை பார்த்து யாருக்கு சொன்னா யாரை பார்த்து யாரிடம் சொன்னான்னு?
1: ஆஹா, வேகமா 3 டைம் சொல்லணும். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். யார பார்த்து யாரிடம் யார் சொன்னா யாருக்கு தெரியும் யார் சொன்னான்னு?
0: யார பார்த்து யாருக்கு சொன்னா யாரிடம் சொன்னான்னு யாருக்கு தெரியும்?
1: ஓகே, ஃபாஸ்டா சொல்லணும், ட்ரெயின் மாதிரி வேகமா.
0: யார பார்த்து யாருக்கு சொன்னா யாருக்கு தெரியும் யார பார்த்து சொன்னா? யார பார்த்து யாருக்கு தெரியும் யார பார்த்து சொன்னா யாருக்கு சொன்னா?
1: எனக்கு மறக்க முடியாத மெமரிஸ்
0: வந்து காலேஜ் லைஃப்ல வந்து மை ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஓகே, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான் இருப்பாங்க. எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி ஸ்கூல் இருந்தாலும் சரி எப்பவுமே நம்ம கூட கடைசி வரைக்குமே இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சோ தேங்க்யூ வரும், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: Thank you.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: பேசுறீங்க
4: கண்டான்
5: இதை நீங்க ஃபாஸ்டா 3 டைம் சொல்லணும்.
4: கண்ட கண்ட கண்டத்தில் கண்ட கண்ட கண்டான் அவ்வளவுதானே?
5: ஓகே, மிஸ் பண்ணிட்டீங்க. நடுவுல ஒரு பாதி சென்டென்ஸ் அப்படியே விட்டீங்க. ஓகே, இன்னும் ஒரு சின்ன ட்ரை பண்றீங்களா? ஒன் லாஸ்ட் டைம்.
4: ஓகே, இப்ப சொன்னதை திரும்பி சொல்லட்டா?
5: சொன்னதை திரும்ப 3 டைம்ஸ்.
4: கண்ட கண்ட கண்டத்தில் கண்ட கண்ட கண்டான், கண்ட கண்ட கண்டத்தில் கண்ட கண்ட கண்டான், கண்ட கண்ட கண்டத்தில் கண்ட கண்ட கண்ட.
5: ஓகே, சூப்பரா ட்ரை பண்ணீங்க லோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹாய் மக்களே, ஸோ நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா ஜாலியாக நம்ம கூட நல்ல அவங்களுக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ திக்கி திணறி எப்படியோ சொல்லிடுறாங்க. ஆனாலும் நம்ம காலேஜ் லைஃப்னு நினைக்கும் போது நிறைய நினைவுகள், இந்த மாதிரி டங் ட்விஸ்டர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட ஜாலியாக போகிற வாக்கில் ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டு போய்டும். அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னடா சொன்னா இப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திட்டு கூட போயிருக்கோம். அவனுக்கு திட்டுறது கூட நம்ம இந்த மாதிரி டங் ட்விஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம நிஜத்தில் அவனை திட்டிட்டு கூட போயிருப்போம், ஆனால் அவனுக்கே புரியாத விதத்தில் நம்ம திட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜ்ல பண்ணாத சேட்டைகளே இருக்காது, பண்ணாத அளவுகளே இருக்காது. சோ அந்த நினைவுகளோட உங்களோட அடுத்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல தமிழ் டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களோட நாக்கு பிறல அவ்வளவு அழகா உருண்டு பிறண்டு அவ்வளவு அழகா சொல்றாங்க. சோ நம்மளோட அடுத்த காலர் யாரு பாத்திரலாமா? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வைஷ்ணவி, பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன்.
0: ஓகே வைஷ்ணவி, என்ன படிக்கிறீங்க?
1: நான் பிடெக் படிக்கிறேன், இசிஇ டிபார்ட்மெண்ட், ஃபைனல் இயர்.
0: ஓகே, இசிஇ படிக்கிறீங்க. சோ கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குல?
1: ஆமாமா, ட்ரெண்ட்ல தான் போயிட்டு.
0: ஓகே, எப்படி இருக்கோ? கஷ்டமா இருக்குமா இல்ல எப்படி? இன்ஜினியரிங்னாலே அப்படியே ஜாலியா இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ், அப்படியே காலேஜ் கட் அடிக்கிறதுனா அப்படியே என்ஜாய்மெண்டா இருக்கும்ல?
1: அதெல்லாம் நடக்கும் ஒரு பக்கம். ஆனா ஸ்டடிஸ்னு வரும்போது நம்ம பாட்டு நம்ம கரெக்டா பண்ணிட்டா எல்லாமே கரெக்டா போயிடும்.
0: ஓகே ஐஷ்னவி, ஷோ கேட்டிங்களா?
1: இன்னொரு
0: டைம் துத்தி பட்டு பட்டு துணி பட்டு போன பட்டு துணி, இத ஃபாஸ்டா 3 டைம் சொல்லணும்.
1: ஓகே ஓகே
0: ஓகே, ரெடியா? ஓகே கோ.
1: சுத்தி பட்டு பட்டு துணி, பட்டு போன பட்டு துணி. கரெக்ட்டா?
0: ஆ கரெக்ட், ஃபாஸ்டா சொல்லணும்.
1: ஓகே, சுத்தி பட்டு பட்டு துணி, பட்டு போன பட்டு துணி. சுத்தி பட்டு பட்டு துணி, பட்டு போன பட்டு துணி. சுத்தி பட்டு பட்டு துணி, பட்டு போன பட்டு துணி.
0: வாவ், சூப்பரா சொன்னீங்க. ஒரு வார்த்தை கூட பிறலாம, அவ்வளவு அழகா அழகான உச்சரிப்போட சொன்னீங்க. சோ தேங்க் யூ வைஷ்ணவி, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ நிவேதாஸ்ரீ, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, இப்படியே பண்ணுங்க.
0: தேங்க் யூ,
1: ஆல்வேஸ் யுவர் ஃபேன்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். சோ நேயர்களே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சரி எனர்ஜெட்டிக்கா ஜாலியா சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட அடுத்த சாங் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியோட ஃபீல் அழகான சாங் காத்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னும் மக்களே சூப்பர் ஃபீல் சாங் இல்ல, அப்படியே நம்ம காலேஜ்ல இருந்து அழகான ஒரு மெலடி சாங் கேட்டா சொன்ன நம்மளோட அடுத்த காலர் யார் லைன்ல இருக்கான்னு பாத்திரலாம் வாங்க. ஹாய், ஹலோ, யார் இங்க பேசுறீங்க?
1: நான் வசீகரன், பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன்.
0: ஓகே வசீகரன், என்ன படிக்கிறீங்க?
1: நீங்க ஸ்டார்டிங் சொல்லலாமா?
0: ஆ சரி, ஓகே, சே போயிடலாமா? ரெடி ஸ்டடி கோ.
1: ஆ, யார பார்த்து யாரிடம் சொன்னா யாருக்கா தெரியும் யார் சொன்னா?
0: ஏன்னா இவ்ளோ ஸ்லோ ஷூட்டிங்? ஆக்சுவலா டங் ட்விஸ்டர்னா என்ன தெரியுமா, ஃபாஸ்டா நம்ம கேப்பே இல்லாம சொல்லணும்.
1: ஓகே ஓகே,
0: இன்னொரு போயிடலாமா?
1: ஐ ட்ரை
0: ஓகே அகைன். ஓகே,
1: யார பார்த்து யாரிடம் சொன்னா யாரா தெரியும் யாரு சொன்னா? யார பார்த்து யாரிடம் சொன்னா யாரா தெரியும் யாரும் சொன்னா? யார பார்த்து யாரா தெரியும் யாரு சொன்னா யாரு சொன்னா?
0: அப்பாடா, இவர் கூட போனா சண்டை வாங்க போட மாட்டார் போலயே. சரி, ஃபாஸ்ட் பீட்ல அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ வசி, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ இன்னைக்கு ஸ்டுடியோ இருந்து பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டங் ட்விஸ்டர் சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் அழகா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாமா? ஹாய், ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கீர்த்தனா, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
2: கீர்த்தனா, விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே கீர்த்தனா, என்ன படிக்கிறீங்க? சொல்லுங்க. இனிக்கலை.
3: கரெக்ட்டா?
2: தேங்க்யூ. சரி, ஓகே, இப்ப நீங்க ட்ரை பண்றீங்களா? ஆக்சுவலா ரொம்ப அழகா

0: வந்துச்சு இந்த தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். நான் நெக்ஸ்ட் வர காலர்ஸ்க்கு இதே கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே
1: ஓகே,
0: நீங்க இப்ப ட்ரை பண்றீங்களா என்னோட டங் ட்விஸ்டர்? கண்டான்
1: கண்டான் அவ்வளவுதாங்க.
0: சொல்லுங்களா? அச்சச்சோ, ஏன் பக்கம் திருப்பிட்டீங்களே?
1: ஸ்லோவா சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து சொல்றேன்.
0: ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல. ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. கண்டங்களை கண்ட கண்டக்காரன் கண்டான். சூப்பரா ட்ரை பண்ணீங்க. சரி ஓகே, நீங்க பிகாம் சூஸ் பண்ணீங்க, எவ்வளவு பிடிக்குமா பிகாம்? ஓகே, இப்ப முடிக்க போறீங்க ஃபைனல் இயர். நினைவுகள் ஷேர் பண்ண முடியுமா?
1: எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைம்ல. ரொம்ப ஸ்டக் ஆயிட்டேன் நான் அந்த ப்ராஜெக்ட்ல.
0: அப்புறம்
1: எங்க மேம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க.
0: ஓகே,
1: என்ன அப்படின்னா, நீ ஒரு அழகான ஆர்ட் வரைஞ்சிட்ட, நீ வந்து இன்னும் கொஞ்சம் நீ ட்ரை பண்ணனா இந்த ஆர்ட் அழகா நீ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவ.
0: யூ
1: டிட், நீ வந்து கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட வந்து கம்ப்ளீட் பண்ணு, உன்னால முடியும்னு சொல்லிட்டு எங்க எச்ஓடி மேம் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க.
0: ஓகே, சோ அவங்க உங்களை ப்ராஜெக்ட் முடிக்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒற்றுத்தனையா இருந்து அழகா பண்ணி கொடுத்தேன். சோ அவங்க உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாஃப். ஓகே,
1: அவங்க பார்க்கவே வந்து ஒரு லயன்
0: குயின்
1: ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க.
0: ஓகே, தேங்க்யூ கீர்த்தனா, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

0: கட்சியில் உங்களின் எதிர்கால பிரகாஷ் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். ஸோ விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வந்தாச்சு நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலர். ஷோவோட நிறைவு தருணத்துக்கும் வந்தாச்சு நம்மளோட ஷோட. யார் லாஸ்ட் காலர் பாத்திரலாமா? ஹலோ, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேரு?
2: ஸ்ரவந்தி, ரெயின்போ நகர்ல இருந்து பேசுறேன்.
1: ஸ்ரவந்தி, ஓகே ஸ்ரவந்தி. ஸோ ஷோ கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டே இருக்கேன். செம்ம எந்துவா, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வைபா இருக்கு.
1: தேங்க்யூ. சரி, ஓகே, டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. சோ நீங்க கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து, இல்ல உங்களுக்கு புதுசா என்ன தருவா?
2: புதுசா எல்லாம் வேண்டாம் மேம், நீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்களே அதையே கேட்டேன். அந்த மாதிரி நான் எதுவும் ட்ரை பண்ணவா?
1: ராஜ ரகசியங்கள்லாம் வெளில தெரிஞ்சிட்டு போறேன். சரி, ஓகே,
2: துத்தி பட்டு பட்டு துணி பட்டு போன பட்டு துணி. துத்தி பட்டு பட்டு துணி பட்டு போன பட்டு துணி.
1: ஓகே, போயிடலாம்.
2: அதை சொல்லிட்டேனே.
1: அதெல்லாம் கிடையாது, ஃபாஸ்டா அட் டைம்ல 3 டைம்ஸ் சொல்லணும். ஓகேவா? ரெடியா? ரெடி, சரி, கோ.
2: துத்தி பட்டு பட்டு துணி பட்டு போன பட்டு துணி. துத்தி பட்டு பட்டு துணி பட்டு போன பட்டு துணி. துத்தி பட்டு பட்டு துணி பட்டு போன பட்டு துணி.
1: சோ ஷோவே பட்டாசு மாதிரி பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு சூப்பரா வெடிச்சிட்டீங்க. சோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ சோ மச் மேம், செம்மையா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஆஃப்டர்நூன் தூக்கத்துல இருந்து தெளிஞ்சு உட்கார்ந்துட்டேன் நான்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, நம்ம ஷோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம காலர்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா அப்படி இப்படின்னு நம்ம அவ்வளோ அழகா ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை அப்படியே பட்டு

சொன்னாங்க, அவங்களோட டங் ட்விஸ்டர்ஸ் நம்மளையும் அழகா நம்மள வந்து சொல்ல வச்சாங்க. ஸோ இப்படி எனர்ஜெட்டிக்கா எப்பவுமே நம்ம ஷோல இருக்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ இன்னும் ஸ்டே டியூன் வித் மீ. ஸோ இன்னும் அதிகமான இன்னும் எனர்ஜெட்டிக்கான ஒரு இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம். ஸோ அன்டில் தென் ஐ ஆம் நிவேதா ஸ்ரீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் கல்லூரி பூக்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் FM ரெயின்போ புதுவை 102.8 உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஷோவான கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்க எனர்ஜி பேக் ஆர்ஜே சீனு மற்றும்
2: ஆர்ஜே பாரி.
1: ஓகே சூப்பர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நாம ரசிச்ச காமெடி டைலாக் காதுல விழுந்தா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லைங்க. அதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த கட் கேமரா ரோலிங் ஷோவே. இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா 2 காமெடி கிளிப்ஸ் இருக்கு. இதுதான் நீங்க இன்னைக்கு பேசி காட்ட போற டைலாக். அதாவது நாங்க வந்து அந்த காமெடி கிளிப்ஸ் வந்து பிளே பண்ணி காட்டுவோம். நீங்க போன்ல வந்து அந்த காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரியே பேசி அந்த டைலாக்ல இருக்கிற ஒரிஜினல் ஃபீல ரீக்ரியேட் பண்ணி காட்டணும். சவால் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நீங்க எப்படி பேச போறீங்கன்றது தான் நம்ம நிகழ்ச்சியோட ஷோவே, நம்ம நிகழ்ச்சியோட சக்சஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில துவக்கமா என்ன காமெடி கிளிப்ஸ் வரப்போகுதுன்றத கேட்டலாமா?
3: 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எறும்பாடு, ஒன்ன மறந்துட்டேன், 21 எறும்பாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன்
4: யாருண்ணே?
3: நான் தாண்டா.
1: வெளியில கிளைமேட் வந்து செம்மையா சில்லுன்னு இருக்கு. அதாவது இந்த வெயில் காலத்துல இருந்து இப்படி ஒரு கிளைமேட் வந்து நம்ம எதிர்பார்க்கதே இல்ல. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா இந்த காமெடி கிளிப், அதாவது நீங்க கேட்டவொன்னே தெரிஞ்சிருக்கும் இது யாரோட காம்பினேஷன் சொல்லிட்டு. இந்த காம்பினேஷன் வந்து அடிச்சுக்க வந்து யாருமே கிடையவே கிடையாது. இப்ப வந்து நம்ம கட் கேமரா ரோலிங் ஷோல பாத்தீங்கன்னா சீனு அண்ட் பாரி இந்த காம்பினேஷன் வேற இருக்கு. ஓகே, நம்ம காம்பினேஷன் வந்து பிளாக் பஸ்டர் ஆக்க இன்னைக்கு நம்ம ஷோல வந்து யாரெல்லாம் வரப்போறாங்கன்றதுக்காக நாம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனா டீயும் அந்த 50 ஏக்கர் நஞ்சையையும் அந்த 50 ஏக்கர் புஞ்சையையும் திரும்ப நம்ம நேர்களுக்கு ஒரு வாட்டி பிளே பண்ணி காட்டிடுவோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்கள் வந்து கற்பூர மாதிரி கப்புனு பத்திக்குவாங்கன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் நல்லா ஷார்ப்பா பேசணும் இல்லைங்களா, அதுக்காக திரும்ப அந்த காமெடி கிளிப்ஸ் நம்ம பிளே பண்ணி காட்டலாம்.
3: 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எறும்பாடு, ஒன்ன மறந்துட்டேன், 21 எறும்பாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன்
4: யாருண்ணே?
3: நான் தாண்டா. இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா
5: தெரியாதுண்ணே.
3: நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா.
4: எப்பா சைனா டீ இருக்கு?

0: இருக்குங்க.
1: சூடா சைனாட்டி ஒண்ணு போடு. இங்க சைனாட்டி இருக்கும் போது சைனாவுல போய் சாப்பிடறாங்களாம்.
2: நேர்களே, நீங்க இப்ப இந்த சேலஞ்சை எடுத்துக்கணும். அதே எக்ஸ்பிரஷன், அதே வாய்ஸ் மாடுலேஷன்ல இந்த டயலாக நீங்க பேசி காட்டணும். சோ நேர்களே, லைன் ஓபனா இருக்கு, கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்க திறமைய நம்ம ஷோல சும்மா அடிச்சு தூக்குங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சினிமா. அதுல கஷ்டமான சீன்களை கட் பண்ணுங்க, அழகான தருணங்களை கேமரா பிடிங்க, சந்தோஷமான நாட்களை மட்டும் எப்பவுமே ரோலிங் பண்ணுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த பேசுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு காமெடி கிளிப்பையும் திருமணம் நேயர்களுக்கு போட்டு கட்டிடலாம்.
5: 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எறும்மாடு. ஒன்ன மறந்துட்டேன், 21 எறும்மாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன்
6: யாருனே?
5: நான் தாண்டா. இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா
7: தெரியாதுன்னு.
5: நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா.
6: எப்பா சைனா டீ இருக்கு?
5: இருக்குங்க.
6: கூட சைனா டீ ஒண்ணு போடு. இங்க சைனா டீ இருக்கும் போது சைனாவில போய் சாப்பிடறாங்களா?
4: ஓகே, டயலாக் கேட்டுட்டீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரை கேட்டு பேசுறீங்க?
8: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
4: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் சார், காமெடி டயலாக் எல்லாம் கேட்டீங்களா?
8: கேட்டோம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் தான் வந்திருக்கீங்க. என்ன பவர் பிளேல 6-4 எல்லாம் எதிர்பார்க்கலாமா?
8: தாராளமா,
4: தாராளமா. அடிக்கிற அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இடிக்க போதுன்றீங்க. ஓகேங்களா? காமெடி கிளிப்ஸ் கேட்டீங்களா?
8: கேட்டேன்.
4: இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேசலாமா?
8: பேசலாம்.
4: ஓகே, கட் கேமரா ரோலிங், ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: 8000 ரூபாய் பட்டு வேட்டி சட்டை, 40 ஏக்கர் நஞ்சு, 50 குஞ்ச, 8 பசுமாடு. அந்த டைல கேட்கட்டுமா?
4: இதையே வந்துட்டீங்களே, பாதி வந்துட்டீங்க.
8: அதுதான், மறந்துருச்சு.
4: ஓகே, இருந்தாலும் வந்து உங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் சொல்லிட்டீங்க பிளக்குது நீங்க. ஓகே, அடுத்த டைலாக் சொல்லுங்க.
8: இதெல்லாம் ஒரு கடைன்னு என்னங்க டீ சாப்பிட சொல்ற? சைனா தெரியுமா? சைனா, அங்கே போய் சைனா டீ சாப்பிட்டு வந்தவன்டா. ஏப்பா, இங்க சைனா டீ இருக்கு? ஸ்பெஷல ஒரு சைனா டீ போடு. இங்க சைனா டீ இருக்கும் போது சைனால போய் சைனா டீ.
4: ஓகே, சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க.
8: ஒரு டைலாக் பேசுறேன், நானாவது டைலாக்.
4: நீங்க ஒண்ணு பேச போறீங்களா? என்ன பேச போறீங்க?
8: விஜய் பட டைலாக்
4: அப்படிங்களா? சரி, ஓகே.
8: காடுனா சிங்கம், கடல்னா சுறா, வானம்னா இடி, சூறாவளி.
4: என்ன சூறாவளி நின்றுச்சு?
8: குருவி படத்துல ஒரு டைலாக் வரும்ல?
4: ஆமா. ஓகே, சூப்பர். அதாவது கட் கேமரா ரோலிங்னா அறந்தாங்கி ஐயப்பன் போதுங்களா? ஹலோ ஐயப்பன் சார், என்ன டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிருங்க நீங்க?
8: இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல.
4: ஓ, ஸ்கிரிப்ட் வச்சுட்டு சொல்றீங்களோ? ஓகே, சூப்பர் சார், நல்லா ட்ரை பண்ணீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பின் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
9: இருவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்டீங்களா? டயலாக்
1: நல்லா இருக்கு.
0: இன்னுமா இந்த ஊரு நம்மள நம்பிட்டு இருக்கு.
1: உண்மைதான்
0: போல இருக்கு. திருச்சி அப்படியே மழை பெய்யுங்க, இருக்கு போல இருக்கு. பெரிய எடுத்துங்க, இருக்கு நீங்க கேட்காம இருந்தா சரிதான்.
2: அதை எப்படி நான் என் வாயால சொல்ல அப்படிங்கிறாரு அவரு.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: சார், நான் செகண்ட் டைலாக் சொல்றேன் சார்.
0: ஓகே, நீங்க எந்த டைலாக்னாலும் ஆரம்பிங்க.
1: என்ன சார், இங்க டீ இருக்கா? டீ என்ன டீ? சைனா டீ. அது வாடா, நான் சைனா டீ குடிச்சதே இல்ல. சைனாக்கு போய் டீ குடிப்பீங்க, இங்கே இருக்கு பாருங்க சைனா டீ. ஐயா, இங்க இருக்கக்கூடிய டீய விட்டுட்டு போய் சைனால குடிக்கிறாரா? சைனா டீ அதுதான் சார்.
0: ஓகே ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க, அது ஒரு மாடுலேஷனோட சொல்லவே இல்லையா நீங்க?
2: ஃபீல் பண்ணியா?
0: ஆமா, இதெல்லாம் ஒரு கடை, இங்க எல்லாம் போய் யாராவது டீ குடிப்பானா? சைனா தெரியுமா? சைனா, நான் சைனாவிலேயே போய் டீ குடிச்சவன். ஓகே, அது மாதிரி ஒரு ஃபீல் வரவே இல்லையா உங்ககிட்ட?
1: சொல்லுங்க.
0: இதெல்லாம் ஒரு கடை, சொல்லுங்க.
1: இதெல்லாம் ஒரு கடை.
0: இங்கெல்லாம் யாராவது டீ குடிப்பானா? போய் குடிக்கிறாராம். ஓகேங்களா?
1: என் கூட பேசுறதுனால
0: நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். பாத்தீங்கன்னா பாரி, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? இங்கெல்லாம் டீ இல்லாம சைனாவுக்கு போய் சைனா டீ குடிக்கிறாங்களாம். சரி, ஓகே, இப்ப யாருன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்லாம் பலமா இருக்கு, அப்ப டயலாக் பலமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: அவங்க வசனத்தை தெரிக்க விடுவாங்க, அவங்க பத்தி தெரியுமா
2: உங்களுக்கு?
0: பாத்தீங்களா, பாரி வந்தாலே ஒரே தெரியுதா?
3: ஆமா,
0: எப்படி நம்ம டயலாக் நம்ம பஞ்சு? ஓகே ஓகே, சூப்பர்.
3: செகண்ட் டைலாக்,
0: செகண்ட் டைலாக் பேச போறீங்களா? ஓகே, ரெடி.
3: இதெல்லாம் ஒரு டீ கடை, என்ன வந்து இங்க டீ சாப்பிட சொல்ற? சைனா தெரியுமாடா? சைனா, சைனாலே போய் டீ சாப்பிடறாள். சைனா டீ இருக்கு? எனக்கு ஒரு சூட சைனா டீ போடுப்பா.
0: உங்க குரல்ல வந்து அந்த டயலாக் ரொம்ப ஆர்வமா இருக்கிற, எடுத்து விடுங்க பாக்கலாம். ஆமா ஆமா,
2: அதுக்கு முன்னாடி
0: இதெல்லாம் வந்து நேயர் விருப்பம் பாரி, நீங்க தான் வந்து நேயர் விருப்பத்தை ஃபில் பண்ணணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட், கட், கேமரா ரோலிங், பாரி.
2: 2000 ரூபா பட்டு வேட்டி சட்டை, 46 ரூபா கிராப், 50 ஏக்கரா நஞ்ச, 50 ஏக்கரை

0: 20 பசுமாடு, 20 எருமமாடு, அண்ணே ஒண்ணு மறந்துட்டேன், 21 எருமமாடு.
1: அப்புறம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரரு
0: நீங்கதான்.
1: ஓகே ஆசி தம்பி சார், பாத்தீங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா விரல் நுனியில பதில் வச்சிருப்போம் சொல்லுவாங்க, ஆனா பரி பாருங்க நாக்கு நுனியில வச்சிருக்காங்க உங்களுக்கு காமெடி டைலாக. அதான் நீங்க கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சிங்க. சரி ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா இப்ப பேசுறதுக்கு?
2: நீங்க இதோட சொன்னீங்கன்னா
0: சூப்பரா இருக்கும். அப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி
2: போடுங்க சொல்றேன்.
1: ஆ ஓகே,
2: 2000 ரூபாய் பட்டு வேட்டை, பட்டு வச்சு சட்டை, 46 ரூபாய் டாப்பு,
1: கிராப்பு கிராப்பு
2: கிராப்பு, 2000 ரூபாய் பட்டு வேட்டை சட்டை, பட்டு வேட்டை சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 40 ஏக்கர் நஞ்ச, 41 ஏக்கர் குஞ்ச, 20 பசுமாடு, 21 ஏறுமாடு.
1: மறந்துடக்கூடாது.
2: இதெல்லாம் யாருண்ணா, இதுக்கெல்லாம் யாருண்ணா சொந்தக்காரங்க? நான் தான்டா.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம அந்த கவுண்டமணி சாரோட அந்த டயலாக் அந்த மாடுலேஷனோட பேசணுச்சீங்க, உண்டு வெறித்தனமா இருக்கும்.
2: கவுண்டமணியாவே மாறிட்டோம்னா அந்த சார் மாதிரி மாறிட்டாம நம்ம நம்மளதான சார் கொஞ்சம் இருக்கணும்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார், நல்லா ட்ரை பண்ணீங்க ஆசி தம்பி சார்.
2: நீங்க ஒண்ணு இதுக்கப்புறம் வரும்போது
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் பேசி காட்டுவோம் இல்லீங்களா?
2: எனர்ஜி பேக் வெளிப்படுத்துங்க சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: என்ன ஒரு
1: நீங்க குடுக்கறதா சார் எனக்கு எனர்ஜி, அந்த பேக் தான் சார் இங்க வெளி வருது. ஓகேங்களா? சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி சார்,
0: நன்றி.
3: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
4: சூப்பர் சார், அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: உங்க வாழ்க்கை ஸ்கிரிப்டுக்கு நீங்க தான் ரைட்டர். அதுல மத்தவங்க போடுற டைலாக கட் பண்ணுங்க. உங்க பெரிய கனவுகளை கேமரா பிடிங்க. உங்க சரித்திரத்தை இனிமே உலகத்துக்கே ரோலிங் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பினேஷனோட காமெடி கிளிப்ஸ் தான் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம நேயர்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாரியும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தெறிக்க விட்டாங்க, ஒரு டைலாக தெறிக்க விட்டாங்க. ஆனா இன்னொரு டைலாக நான் இப்ப திரும்ப அவங்க வாயிலிருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன பாரி, ரெடியா இருக்கீங்களா? ஏன்லாம் கிடையாது, சைனா தெரியுமா? சைனா உங்களுக்கு ஓகே, அந்த சைனா டீ கதையை இப்ப சொல்றீங்க நீங்க.
1: இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்ற? சைனா தெரியுமாடா சைனா? நான் சைனாலே போய் டீ சாப்பிட்டு வந்தவன். நம்ம கடையில சைனா டீ இருக்காடா? இருக்குனே. இங்கே சைனா டீ இருக்கும் போது சைனால போய் டீ சாப்பிடுறாங்களாம்.
0: ஓகே பாரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த அளவுக்கு ஒரு பில்டப் எல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க விட்டுருக்கீங்களா? இதெல்லாம் என்னப்பா ஒரு டீ கடை, நான் குடிக்கிற டீ எல்லாம் செம்மையா இருக்குன்ற மாதிரி நீங்க ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணிருக்கீங்களா உங்க வீட்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டீங்களோ?
1: இந்த மாதிரி நம்ம பில்டப் குடுக்கல, ஆனா பில்டப் பண்ண ஆசாமிகள் ஞாபகம்
0: அவங்க ஞாபகம்
1: வருது இத கேக்கும்போது.
0: ஓகே, அப்படி என்ன பில்டப் பண்ணிருக்காங்க பாரி?
1: ஏதானு ரொம்ப கேண்டீன்ல சகஜமா நடக்கிற ஒரு விஷயம்.
0: இதெல்லாம் வாலிப வயசுன்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே சூப்பர். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம நேயர்களுக்காக அந்த காமெடி கிளிப்ஸ் வந்து திரும்ப இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டிடலாம்.
2: இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா சைனா?
3: தெரியாதுண்ணா.
2: நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா.
4: எப்பா சைனா டீ இருக்கு?
2: இருக்குங்க.
4: கூட சைனா டீ ஒண்ணு போடு. இங்க சைனா டீ இருக்கும் போது சைனாவில போய் சாப்பிடறாங்களாம்.
0: ஓகே, இந்த காமெடி கிளிப்ஸை கேட்டீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ளர இருக்கிற அந்த ஆர்டிஸ்டை வெளியே எடுத்துட்டு வரணும்னா உடனே நம்முடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271260 மற்றும் 2275230. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி டைமிங் காமெடினா அதுக்குன்னு ஒரு டைம்

0: இருக்கு. நீங்க அதை கரெக்டா பேச நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதை புடிச்சுக்கிட்டு ஒரு நேயர் வந்திருக்க, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். தண்டபாணி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க.
0: ஓகே சூப்பர். டைலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் சார்.
0: ஓகே, முதல் டைலாகா இரண்டாவது டைலாகா?
1: இங்க வந்து சைனா டீ கேக்குறியடா, இதெல்லாம்
0: நியாயமாடா?
1: என் லெவலுக்கு நான் எப்படியாப்பட்ட டீ கடையில டீ குடிக்கணும்? சாதாரணமா அங்க வந்து இங்க வந்து குடிக்க சொல்றியே, அதெல்லாம் ஒட்டகத்துல ஒட்டகப்பால் குடிச்சவன்டா.
0: ஒட்டகத்து ஒட்டகப்பால், ஓகே. அப்புறம் சொல்லுங்க. நாங்களா சிங்கப்பூர்ல போய் டீ குடிச்சு டீ கிளாஸ் அப்படியே போட்டு உடைச்சிடுவோம்.
1: இதெல்லாம் ஒரு கடைன்னு இந்த பிளாஸ்ட் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் சைனாவில, பரவ தடவை டீ போட்டு உடைச்சிடுவோம்.
0: ஓகே ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைலாக் ஆரம்பிச்சு அவர் வந்து ரெண்டு மூணு டைலாக் வந்து சேர்த்துட்டாரு நடுவுல.
2: கேட்டுறீங்களா?
0: ஓகே சார், கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: பேசுறீங்களா?
1: பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பாக்கலாம், ஆரம்பிக்க பாக்கலாம். உங்க பில்டப் ஆரம்பிங்க.
1: 20,000 ரூபாய் பட்டு வேட்டி பட்டு சட்டை, 7,000 ரூபாய் கராப்பு, 21 எரும்பு மாடு.
3: அதுக்கு முன்னாடி
0: இருங்க இருங்க, வராரு வராரு. சொல்லுங்க சார்.
1: இதெல்லாம் நான் வச்சுக்கணும். இந்த தவிரிக்கு அங்க வந்து டீ சாப்பிடுவோம்
0: சார். அது ஓகே சரி. 20,000 பட்டு வெட்டி, 2,000 பட்டு வெட்டி, 20,000 பட்டு வெட்டி மாத்திட்டீங்க. அது 7,000 ரூபாய் கிராப்பா? அது எங்க போய் வெட்டினீங்க அந்த 7,000 ரூபாய் கிராப்ப? ஓகே ஓகே சூப்பர் சார், நல்லா ட்ரை பண்ணீங்க. ஆனா ரெண்டு டைலாக் எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கோத்து விட்டுட்டே இருக்கீங்களே நீங்க. ஓகே, இது மேல ஏதாவது பில்ட் பண்ணி பேசிருக்கீங்களா எல்லாருக்கிட்டையும்?
1: இல்ல சார், இங்க இந்த இதுதான் சார் பேசிருக்கேன்.
0: இல்ல இல்ல, நீங்க பேசுறீங்க, நம்ம ஷோல பேசுறீங்க. ஓகே, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க இமேஜை வந்து அப்படியே பில்ட் பண்ணி காட்டுற மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறேன்.
1: பேசுவோம் சார்.
0: பேசுவீங்களா? எதை எதை பத்தி, என்ன மாதிரி ரொம்ப பில்ட் அப் பண்ணுவீங்க?
1: நாங்கெல்லாம் வந்து அரிசி எல்லாம் இங்க வாங்க மாட்டோம், நேரா போய் ராஜஸ்தான்லயே வாங்குவோம்.
0: அப்புறம் மேல மேல உருட்டு உருட்டு, என்ன உருட்டு உருட்டுங்கன்றீங்க, உருட்டுங்க. அப்புறம்
1: நாங்கெல்லாம் வந்து பிளைன்ல போவோம், ஆனா நாங்க டிக்கெட் எடுக்க மாட்டோம்.
0: சூப்பர்.
1: எதுக்கு
0: அவ்வளவு பெரிய பிளைட்ல நடுவில் நிறுத்தி டிக்கெட் கேட்க போறாங்க? அப்புறம் ஓகே ஓகே சூப்பர் சார், நல்லா ட்ரை பண்ணி அதை தொடர்ந்து இந்த மாதிரி பேச பேச தானே சார் நம்மள நம்ம பத்தி நம்ம பில்ட் அப் பண்ணிக்க முடியும்.
1: சரி சார்.
0: ஓகேங்களா? ஓகே சார் சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி சார். என்ன பரி, நம்ம நேர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் கியர்ல போயிட்டு இருக்காங்க.
3: ஆமா, பொது வாழ்க்கையில இதெல்லாம்
0: சகஜமாப்பா. ஓகே பரி, நீங்க இது மாதிரி ஏதாவது ரொம்ப பில்ட் அப் பண்ணிருக்கீங்களா? அதாவது இது வந்து ஒரு அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் பட்டு வெட்டி சட்டை. சரி ஓகே, நம்ம பில்ட் அப் ஓரமா இருக்கட்டும். இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவரு எந்த அளவுக்கு பில்ட் அப் பண்ண போறாரு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ
3: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சாருக்கும் பரிமடத்துக்கும் மாலை உற்சாகம் வணக்கம்.
0: யாரு யாரு
4: யாரு தெரியுங்களா?
0: சொல்லுங்க சார், நீங்க சொன்னா தானே தெரியும்.
4: நான் சார். சரி ஓகே சார், உங்களுக்கு சொல்றேன். தங்கப்பாண்டி
0: முதலாளிப்பேட்டையில இருந்து பேசுறேன். என்ன தவம் செய்த மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே,

0: 20 எருமாடு 50 பசுமாடு
1: அது சொல்லுங்க. 50 பசுமாடு 50 பசுமாடு
0: 20 எருமாடு
1: ஏன் சார் 20 எருமாடு
0: குறைச்சிட்டீங்க? ஒன்னு விட்டேன், 21 எருமாடு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: இதுக்கெல்லாம் சொந்தக்காரன்,
0: இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு? யாருண்ணே?
1: நான் தான். ஓகே, ஒன்னு முடிச்சிட்டீங்க. சரி சார், 2000 பட்டு வெட்டில ஆரம்பிச்சு 7000 கிராஃபுக்கு போயிட்டீங்களே திடீர்னு.
0: என்ன இந்த கடையில நான் போய் சிங்கி சாப்பிட
1: சொல்றேன். கேக்கல, அவரு ஆசி தம்பி சார் என்ன சொன்னாரோ அதே அப்படியே ரிப்பீட் பண்றீங்க. நான் டயலாக் உங்களுக்காக ப்ளே பண்றேன், கேளுங்க.
0: என்ன டயலாக் போடுங்க?
1: ஓகே ஓகே.
2: இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா தெரியாதுன்னு போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. இருக்குங்க
0: இதெல்லாம் ஒரு டீ கடைன்னு இங்க வந்து என்ன டீ சாப்பிட சொல்ற? நான் சைனாவிலே போய் டீ குடிச்சிட்டு வந்தவன்டா.
1: அப்புறம் செந்தில் கவுண்டர் குட்டிங்களே.
0: என்ன
1: பில்டப் குடுப்பீங்க நீங்க?
0: நாளைக்கு
1: வந்து பீச் தான் சார். எந்த பீச் முன்னாடி அறிவிக்கப்படும்?
0: அறிவிக்க
1: வெளியில மழைதான் பெய்யுது, ஆனா ஆலங்கட்டி மழை பெய்யும் நினைக்கிறேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: சூப்பரா சார்.
1: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.

0: நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நேயர்களே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க டேலண்டை வெளியே கொண்டு வரலையா, உங்க வாய்ஸ் மாடுலேஷனுக்காக தான் இந்த ஷோவை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க நடிப்பு திறமைக்கு ஒரு மேடை கட் கேமரா ரோலிங்க்கு உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த 50 ஏக்கர் நஞ்சையும் 50 ஏக்கர் புஞ்சையும் வந்து யாரும் விடமாட்டாங்க நினைக்கிறேன். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் வெயிட் பண்ணிருக்கா சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்களுடைய டயலாக் மழையில நினைய நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: கலைவாணி மேம், என்ன டயலாக்?
6: மேம் இதெல்லாம் ஒரு காடியா டீ கடைன்னு சொல்றீங்க.
2: ரெடியா? கட் கேமரா ரோலிங்
0: ஆக்ஷன்.
6: இதெல்லாம் ஒரு கடைன்னு டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா தெரியாது. சைனாலே போய் டீ சாப்பிட்டு வந்தோம்டா நானு. அண்ணா சைனா டீ இருக்கா? சூடா ஒரு டீ போடுங்க. இந்த சைனா டீ இருக்கும் போது சைனாவில போய் டீ சாப்பிட்டு வந்தாங்களா இவரு?
0: சைனால போய் டீ சாப்பிட்டு வந்தாங்க. செமையா எடுக்கிறீங்க மேடம், செமையா இருக்கு உங்க ஃப்ளோ.
2: இந்த மாதிரி வீட்டுல கூட நீங்க நக்கல் குடுப்பீங்களா மேம்? கவுண்டர் ஏதாவது?
6: அப்படிலாம் இல்லை மேம்.
0: வேற ஏதாவது நீங்க ஏதாவது இந்த மாதிரி போட்டு அடைய யாராவது பேசிட்டு இருக்கப்ப அடைய மாதிரி சொல்லிட்டாங்கடான்ற மாதிரி ஏதாவது போடுவீங்களா நடுவுல?
6: அப்படிலாம் போடும் சார். சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி ஒரு ஒரு டைலாக் சொல்லுவோம்.
0: ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். எந்த டைலாக் சொல்லுவீங்க அந்த மாதிரி
6: சார்? ஃபர்ஸ்ட் டைலாக் ஒரு முறை போட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன்.
0: ஃபர்ஸ்ட் டைலாக் ஒரு முறை போட்டா சொல்லுவீங்க இல்லீங்களா? ஓகே, கேட்டலாமா உங்களுக்கு நான் அந்த டைலாக? ஆ
6: சரி சார்.
0: ஓகே, கேட்டிங்களா மேடம்?
6: ஆ கேட்டேன் சார்.
0: என்ன போயிடலாமா?
6: ஓகேங்க சார்.
0: ரெடி? ஓகே மேடம்.
2: கட் கேமரா ரோலிங்.
6: 20,000 ரூபாய் பட்டு வேட்டி சட்டை, 40,000 ரூபாய் காப்பு, 50 ஏக்கர் புஞ்ச, 50 ஏக்கர் நஞ்சு, 20 எருமா மாடு, 20 பசு மாடு.
2: அண்ணே
0: சொல்லுங்க. அப்புறம்
6: இருடா, ஒண்ணு மறந்துட்டேன். 21 மாடு, 21 எருமாட, பசு மாடம்
0: தெரியும்.
6: இருந்தேன்
0: நன்றி மேடம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சிங்கிள் ஷாட் மூவி. இதுல சொதப்புற சீன்களுக்கு ரீடேக் கிடையாது. அதனால பயத்தை கட் பண்ணுங்க, தன்னம்பிக்கைய கேமரா பிடிங்க, உங்க கெத்தான ஸ்டைல எப்பவுமே ரோலிங் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. டைம் போறதே தெரியல. இத்தனை ஃபன்னான கலக்கலான டைலாக் டெலிவரிஸ பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நாங்க ஷோவோட பைனல் கட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கூப்பிட்ட நேயர்களுக்கும் அதே மாதிரி நீங்க பேசி காமிச்ச அந்த காமெடி ஆர்டிஸ்டுகளுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. தமிழ் சினிமா காமெடி இருக்கிற வரைக்கும் நம்ம ஷோ ரோலிங்ல தான் இருக்கும். மீண்டும் ஒரு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில வேற லெவல் டயலாகுகள், வேற லெவல் சேலஞ்சுகளோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க. பை ஃப்ரம் சீனு அண்ட்
1: பாரி.
0: கீப் ஸ்மைலிங். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேரம் 5 மணி ஆயாச்சு. நீங்களாம் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது தெரியுது. சோ உங்களுடைய அழகான ஆர்ஜே விமல் எங்க எந்த பீச்ல இருந்து நம்மளோட பேச போறாரு அப்படின்னு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். இது உங்கள் அபிமான அலையோடு விளையாடு. ஹலோ
2: ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் விமல் எஃப்எம் ரெயின்போக்காக அலையோடு விளையாடினாக நான் இங்கே கேட்டேன். ராக் பீச்க்கு வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு சூப்பரான இன்ட்ரோ, அழகான ஒரு ஆர்ஜியன் சொல்லியிருக்கீங்க. சோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராக் பீச் வந்து கலகத்தி இருக்குது. கூட்டம் பார்த்தனா கூட்டம், ஏன்னா வந்து எல்லாம் டைம் பண்றதால வந்து எல்லாருமே வந்து
1: மழை பெய்யற மாதிரி இருக்கு.
2: எல்லாருமே வந்து எப்படி சொல்லலாம், வெக்கேஷன் டைம் பண்றதால எல்லாருமே வெளியூர்ல தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. சாட்டர்டே டைம் சண்டே டைம் பண்றதால நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா ரொம்ப க்ரௌடா இருக்குது. வந்ததுல இருந்தே ரொம்ப டிராபிக் அதிகமாவும் இருக்குது.
1: கூட்டத்துல பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டத்துல பேசுற அளவு பொறுமை இருக்குமா மக்களுக்குன்னு தெரியலன்றது உங்க வாய்ஸ்ல எனக்கு தெரியுது. சரி,
2: நம்ம யாரோ புடிச்சு வச்சு எங்க அப்படின்னு சொல்லி பேசி அவங்க ஃபன் பண்ண வைப்போம்.
1: கண்டிப்பா சிறப்பா. யாராவது ஃபர்ஸ்ட் நேயர் வரும்போது நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உற்சாகமா நிகழ்ச்சியை ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிடலாம். அனிருத் மற்றும் நிதிமோகன் பாடிய பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நீங்க யார்கிட்ட பேச போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே,
2: டன்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 5:09. பத்து நொடிகள். சோ நம்ம ஆர்ஜே விமல் யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வெல்கம் டு த கலையோட விளையாடு நிகழ்ச்சிக்காக நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். சோ இங்க ஒரு பெரிய கேர்ள்ஸ் கேங் இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் பேச போறோம். அவங்க எல்லாம் வந்து இப்பதான் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் கேங். அவங்க எல்லாம் அதை பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மகா மித்ரா.
2: ஓகே, நைஸ் நேம்.
3: என் பேர் யோகேஸ்வரி.
2: நேம்
3: ஜெனிக்கா.
2: உங்களுக்கு

0: ஃபேஸ் வாஷ் அப்படின்னு.
1: ஓகே
0: ரைட்டு தான் இருந்தது, நியூ எனக்கு வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. ஹாஸ்டலா
1: வந்து உக்காருங்க. ஓகே அப்படி. ஓகே, உங்க கேங்ல வந்து இப்ப நீங்க 6 மாசம் ஃபாலோ பண்ணிருப்பீங்கல்ல, இதுல வந்து ஸ்ட்ரீட் ரொம்ப பிஸ்டஸ்ட் பர்சன் பா, எனக்கு கிடைச்சது இருக்கீங்களா ரொம்ப ஒரு பெரிய வரமா இருக்கு அப்படின்னா யாரு சொல்லுங்க?
0: ஐடா
1: இதுல. ஓகே சரி, உங்க கேங்ல வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுறதுல அதிகமா முந்திரி கொட்ட மாதிரி இருப்பாங்கல்ல, அதிகமா முந்திரி
0: கொட்டிருப்பாங்க
1: யாரு? நீங்க வந்து அது பண்ணும்போது இவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க?
0: நீங்கதான்
1: அது. அதே போல வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு
0: யோசிக்கிறாங்க.
1: நீங்க எல்லாம் சரி பிரின்சஸ் எந்த ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னா இவங்களை வந்து காப்பாத்தணும்
0: பாக்குறேன்.
1: கிளாஸ் வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு ஏதாவது கொடுக்குறாங்க, பண்ண மாட்டாங்க, மாட்டிக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணுவீங்களா? அதெல்லாம் யாரு? யாரு சூப்பரா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப பயிரமா ஸ்கில் சிங்கிங், அதுக்கப்புறம் டான்சிங், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது போயம் ஆல்ரவுண்டர் யாரு என்னன்னா ஃபெமிலியர் இதெல்லாம்
0: singing dancing both
1: amma
0: phone பேசுறது எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனா phone மகள்
1: இது எப்பவும் brain போ
0: நீங்க and dancer singing
1: அப்படிங்கறது அப்படிங்கறது வாங்க just சும்மா 2 lines தானே இதுல என்ன இருக்கு ரெண்டு லைன் உங்களுடைய சாங் நீங்க பாடுறது எவ்வளவு பேர் கேக்குறாங்க தெரியுமா? அவ்வளவு பேர் கேக்குறாங்க. இது எவ்வளவு பேர் opportunity நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹைடா வாங்க, வெல்கம் டு எஃப்எம் ரெயின்போ. என்ன பாடு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு? ரெண்டு பாட்டு எனக்கு தெரிஞ்ச. நீங்க பெரிய சிக்கர் மாதிரி இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1000 சாங் பாடிருவீங்க. என்ன சாங் பாடுறதுக்கு? சரி மெலடி சாங்க ராப்பா கல்லீரவு. சரி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஏதாவது பாடிக்கே இருப்பீங்களா அதுல ஏதாவது? சரி யோசிச்சுட்டே இருங்க லைன்ல வரதால. ஓகே சரி, இதுல வந்து சூப்பரா சமைச்சு எடுத்துட்டு வர்றது
0: பாஸ்தா நூடுல்ஸ் மேகி அப்புறம் எக் ரைஸ் கேக் அப்புறம் சுண்டல் நிலக்கடலை எல்லாம்
1: வேகம். நீங்க வந்து இந்த சாப்பிட்டதுக்கே உனக்கு ஏதாவது பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ரொம்ப டேஸ்டா இருக்கு? பாருங்க உயிரே அந்த சாங் அப்படிங்களா? ரீசெண்டா ஏதாவது சாங்ஸ் உங்களுக்குள்ள இருந்தா இருக்குல்ல அந்த சாங்ஸ். அதே போல சரி, உங்களுக்குள்ள பேரண்ட்ஸ் கிட்ட வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இவங்க தான் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க, அவங்க வீட்டுக்கு எல்லாம் நீங்க போயிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அது போகும்போது கேஷுவலா போறது போயிருக்கீங்களா நீங்க?
0: நாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செட்டு வரோம்.
1: ஹாஸ்டல்ல ஒரு ஷர்ட் வாங்கிட்டு போனாலே அதுவே ஹாஸ்டல் நானும் இருக்குல்ல மக்களே, ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது உங்களுக்குள்ள, என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100,000 பாட்டுக்கு மேல எவ்வளவு பாட்டு இருக்குது தமிழ்ல, அந்த பாட்டை தாண்டி. சரி ஓகே, லலலலா கூட பாடி முடிங்க நீங்க ரெண்டு லைன்ல. சரி ஓகே, ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காங்க, வந்து பையிலாம் எடுத்து தேடுறாங்கன்னு தெரியல. அதே போல முதல்ல வந்து ரொம்ப ஸ்டைலிஷ்னா யார் சொல்லுவீங்க? ஸ்டைலிஷ் நாலேஜ் எல்லாம் சில பேர் இருக்காங்க, மேக்கப் இந்த ட்ரெஸ்க்கு இந்த காம்பினேஷன் தான் ட்ரெஸ் போடணும் தெரியாது அப்படிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் யாரு? அதாவது இந்த லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப கான்சியஸ் இருப்பாங்க, இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். சாமி மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து வெளியே போனோம்னா பானிபூரி அடிச்சு நவுத்திடணும் அப்படின்ற மாதிரி கேங்கலாம் அப்படிங்களா? மக்களே அவங்க பாட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, வச்சுட்டாங்க ஒரு பாட்டு. ஓகே ரெடி, தெரிஞ்சிருந்த ஆகி முடிக்கிறதுக்குள்ள ஷோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டனே, ரெண்டு ரெண்டு லைன்ல முடிச்சிட்டு எங்கேயோ போனா தானே. சரி, உங்களுக்குள்ள மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் 6 மந்த்ல
0: ஏன்னா
1: ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டே கல்ச்சர்ஸ் நம்ம காலேஜ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த கல்ச்சரல்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம்.
0: ஆனா பார்க்கும் போது ஆப்போசிட் இல்ல, அப்படிலாம் யாரும் கிடையாது.
1: பெரிய இடத்துல இருந்து வருது, நம்மள்ட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம், பார்த்தா நம்மளுக்குள்ள ரொம்ப ஜாலியா செல்லா இருப்பாங்க. ஓகே, இதை தாண்டி வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? இப்ப வந்து நீங்க 6 மாசத்துல உங்களுக்கு உங்க கேங்க பார்த்தாலே சில பேர்ல வந்து இந்த கேங்கப்பா இது ஒரு மாதிரி கேங்கப்பா அப்படின்னு பேர் வந்துட்டா, இது சூப்பரான கேங்கப்பா, இந்த குள்ள நானும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லு.
0: சூப்பரான கேங் தான், எல்லாரும் எங்க மாதிரி ஜாலியா இருக்கும் ஆசைப்படுவாங்க.
1: இன்னும் பாட்டு கேட்டு இருக்கீங்க, கதை போமோ? ஓகே, இப்ப கதை போமோ பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்லாம் போட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு பாருங்க.
0: நினைவுகளானோமா
1: செம்மையா பாடுறீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மூவில காட்டுற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல இல்லையே, இது ஸ்கூலே பரவாயில்லன்னு நினைச்சிட்டு வந்தேன்.
0: கம்மியா தான் இருக்கு.

0: எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, பட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பிரேக் பண்ண
1: முடிஞ்சு. ஓகே, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க, வந்து ஜாலி என்ஜாய் பண்ணி மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், பேசுறதுக்கு பாய் பாய். தொடர்ந்து பேசலாம், இது எஃப்எம் ரெயின்போ புதிய நச்சின பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேரம் 5:31. எட்டு நொடிகள். நம்ம அழகான ஆர்ஜி விமல் யார்கிட்ட அடுத்ததா பேச போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் சேலையோட விளையாடு, நான் தான் விமல் பேசிட்டு இருக்கேன். ஸோ வணக்கம். இப்போ ஒரு பெரிய கேங் உட்காந்துருக்காங்க, அவங்கள பேச போறோம். உங்க பேர்?
3: என் பேர் நிவாஸ். ஹாய்.
2: ஹாய். உங்க பேர்?
3: என் நேம் ஜெய்கணேஷ். ஹாய்.
4: என் பேர் சிரியன்.
2: மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களா இல்ல ஜாலியா?
3: ஒரு பயங்கரமா
2: முழிக்கிறோம். பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து இங்க நிக்கிறோம்,
3: யாருமே எதுவுமே பேசல. நாங்க ஒரு மணி நேரமே உட்காந்து இருக்கோம், என்ன பண்ண போறோம்னா தெரியல, எதுவும் வந்தோம்னு தெரியல. ராக் பீச், ராக் பீச் நாங்க வந்தோம், ராக்கியம் பார்த்தோம், பீச்சியும் பார்த்தோம், ஆனா நாங்க என்ன பண்றோம்னு தெரியல.
2: வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, சரி. இப்ப என்ன, நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிறகு காலேஜ் பிளான் போட்டு ஃபில் பண்ணுது.
3: பிளான் போட்டு நடக்க மாட்டேங்குது. நேற்று திடீர்னு சர்ப்ரைஸா கூப்பிட்டாங்க, ஜியூட்டி முஸ்ட் வீட்டுக்கு வந்தேன், வந்தோடனே கிளம்பிங்க வந்துட்டோம். அதுல இங்க வந்த அப்புறம் பிளான் இல்ல.
2: ஓகே சார், நம்மள்ட்ட இருக்கு பணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது. சரி, அதே போல வந்து திடீர்னு நீங்க கையில காசு எட்டணும் இல்ல, இல்ல ஜிபேல அமௌண்ட் இல்ல, திடீர்னு எஸ்கேப் பண்ணிடுறாருன்னு சொன்னா எஸ்கேப் ஆகும் முதல் யாரா இருக்கும்?
3: எஸ்கேப்ல யாரும் ஆக மாட்டோம். எஸ்கேப்ல ஆரம்பமா எப்படி ஆரம்ப மாட்டோம் ப்ரோ? எங்களுக்கே தெரியும் யார்கிட்டயும் காசு இருக்காது.
2: சரி, நீங்க என்னைக்காவது எல்லா டைமும் நம்மளே பே பண்றப்போ யாராவது சரி உங்களெல்லாம் வெளியே கூட்டு போலாமா வானவனி?
3: இல்ல மேம் சார்.
2: யாருமே எந்த வயசுல இருந்து ஒரு ஒன்னவே கம்பெனி?
3: ஒரு எனக்கு ஒரு 1918 இருந்தே நான் இவங்க கூட இருக்கேன். இவங்க எல்லாம் கசின்ஸ், இவங்க எல்லாம் சின்ன வயசுல ஒன்னா தான் இருக்கு. நான் இப்போ தான்
2: கசின்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். வீட்டில் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா நடக்கிறதுல இவங்க ஷேர் பண்ணுவாரு, இல்ல நீங்க நடக்கிறத ஷேர் பண்ணாத பாத்துக்குவாரு. அது போல விஷயம் எல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கு?
3: இது புது புது விதமா தான் இருக்கும்
2: அப்படின்ற மாதிரி இருக்குமா?
3: ஆமா ஆமா, நிறைய விஷயம் வந்து எப்படி சொல்றது, பிளான் எல்லாம் எப்படி சொல்றது, அது
2: அவங்க அந்த பிளான்லாம் நம்ம வந்து இல்ல வீட்டுல எதாவது பேசிட்டு இருப்பாங்க. எங்க விஷயம் தெரியுமாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க விஷயம் தெரியுமாங்க, இது போல அவங்க வீட்டுல வந்து இது போல நடக்குறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க, அதெல்லாம் எப்ப எனக்கு தெரியும்.
3: ஆமா,
2: அது போல அதுல நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
3: அதான் லீக் ஆயிரம் ப்ரோ,
2: அதெல்லாம் தெரியல.
3: முன்னாடி தெரியும் இந்த
2: விஷயம் தான் சொல்றேன் அப்படின்ற
3: சாக்காங்க ப்ரோ.
2: இப்ப நீங்க எல்லாம் கஷ்டமா இருக்கிறதால ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, ஃபேமிலியில ஒரு பிரச்சனை உருவாக்கு கூட நீங்க சாப்பிட் போடுவீங்க. அதெல்லாம் எப்படி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி கிளம்பி கொளுத்தி போட்டிருக்கீங்களா?
3: மாட்டாங்க. பெரியவங்க பிரச்சனை, பெரியவங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை, அவ்வளவுதான்.
2: நீங்க நாலு பேரும் ஒன்னா சுத்தும் போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாப்பாங்களே, என்ன இவனுங்க நாலு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு?
3: நாங்க வந்து தெரிஞ்சாதானே தெரியாது.
2: யாருமே நீங்க ஒரு சைலண்ட் கேங் மாதிரி இருப்பீங்க,
3: யாருக்குமே தெரியாது. நாலு பேர் தவிர இங்க வந்து யாருக்குமே தெரியாது.
2: கேங்ல வந்து அதிகமா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கே யூஸ் பண்ணாங்க. ஆனா இது வெளியே வந்து மொபைல் யூஸ் பண்ணி அது யாரு?
3: மிஸ்டர் சிரன், மிஸ்டர் சிரன், மிஸ்டர் புவனேஷ்.

0: உங்கள்கிட்ட தான் வரோம் நாங்க, நீங்க ஏன் அந்த கம்ப்ளைண்ட் பண்றீங்க?
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் காதல் தோல்வி கிட்ட இருக்காரு, ஒருத்தர் காதல் இருக்காரு, நான் காதல் தோல்வி அடைஞ்சிட்டு வீட்டை பாத்துட்டேன்.
0: அதாவது எப்படி நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருப்பாங்களா? ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னொருத்தர் முஸ்தாரு அப்படி. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கு?
1: நான் போயிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல அங்க இருக்கேன் தெரியல.
0: இது பயணமான இருக்கும். நீங்க நாலு பேர் போய் யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க டிப்ஸ். புதுசா கலை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நீங்க பண்ண கூடாது, நீங்க ஏன் அப்படி பண்ணிட்டுக்கிறீங்க சொல்லுவீங்களா? புட்ட கேஸ் அப்படி
1: சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன பண்ணுவானா, லவ் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அதுதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் பண்ணலனாலும்
0: அடிபட்டவன் சொல்றேன் கேட்டுக்க, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு
1: உங்கள்கிட்ட சொல்லுவாங்க.
0: பட்டர்ஃப்ளை பார்க்க டைம் எதுவும்
1: கிடையாது. எல்லாம் சொல்றதுதான் ப்ரோ, எல்லாம் என்கிட்ட சொல்றப்போ டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா வடிவம் அப்புறம் தான் தெரியுது. இல்ல அதுக்கே கரெக்டா கழிச்ச.
0: நீங்க வந்து இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, எப்பயுமே இது போல கலகல பண்ணிருக்கு.
1: எப்பயுமே அப்படிதான் ப்ரோ இருக்கும். இப்பதான் ப்ரோ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு.
0: என்ன தெரியும், யாரு கண்ணு பட்டுச்சு?
1: தெற்கொண்டாரமா அந்த கெட்டதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். போலாமா? உள்ள போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்து திரும்பி ஒரு முறை போயிட்டு வந்து இன்னும் இங்கதான் இருக்கும். நானு
0: ஏன்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்குது.
1: ஆமா ப்ரோ,
0: நல்லா இருக்கு.
1: வழியா உட்காந்து வெடிக்கை பார்த்துட்டு
0: சூப்பரா இருக்கும். நீங்க இன்னும் நைட்லாம் ஒரு 10 மணிக்கு மேலாம் நீங்க ட்ரை பண்ணீங்க. ஒரு மாதிரி இருக்கும் அந்த லைட் வைப்புக்கு. இங்க இருக்கிற க்ரௌட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். யார் யாரும் யாரும் வந்து
1: நீங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்காங்க. எதுவும்
0: பிரச்சனை இப்ப காதல் தோல்வியா இருக்கிற காதல் தோல்வியா வேலையை கண்ணி விட்டு அழுதுட்டே இருக்கலாம். யாரும் கேட்க முடியும், ஏன் தம்பி அழுவுறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது நல்ல ஜாலி முள்ள இருக்க காரணம் சிரிச்சா கூட ஏன் தம்பி சிரிக்கிறீங்க?
1: அழுதா யாரும் கேட்க மாட்டாங்க.
0: ஓகே,
1: கொஞ்சம் சைலண்டா வந்தோமா போனோமா அப்படின்ற மாதிரி நல்லா கொஞ்சம் வீக்கெண்ட்ல ரொம்ப க்ரௌடா இருக்கும். சென்னையிலாம் நீங்க கொஞ்சம் பெட்டர் தான். அதே மாதிரி எங்க பீப்புள்ஸும் ஒரு மாதிரி ரோமிங்லயே இருக்காங்க. சரியா இருக்கிற வசி தெரியல, டைம் பாஸா போயிருது. இங்க வந்தோம்னா
0: அதே போல இப்ப நீங்க நாலு பேர் ஒன்னா சொன்னீங்கன்னா அதிகமா இப்ப என்ன டாபிக் பேசுவீங்கன்னா, இப்ப நம்ம கேங்ல ஒரு 10 சினிமா பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி பத்தி பேசுவோம், வீட்டை பத்தி பேசுவோம். நீங்க கேங்ஸ் எல்லாம் அதிகமா எதை பத்தி அதிகமா பேசுறது?
1: இப்ப பாக்குற காட்டிருக்கோம்.
0: சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ யாரு? ஹீரோனி பாப்பீங்க நீ அதிகமா? எந்த மூவிஸ் பாத்துருக்கீங்க?
1: மூவிஸ்னாலே பாப்பேன்,
0: எல்லா படத்தையும் பாப்போம்.
1: எல்லா ஜனரும் பாப்பேன். இப்ப ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் வரதுனால கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைப்ல இருக்கேன்.
0: அதுதான் இருக்கு. சரி, இப்ப நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நல்லா இப்ப ரீசெண்டா மூவிக்கு போயிட்டு வைப் பண்ண வரும்.
1: நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண மூவினா லவ் டுடே. நாங்க ஒன்னா போனோம், என்ஜாய் பண்ணோம்.
0: பண்ணிருப்பீங்களே கலாச்சாரத்தில்.
1: நான் அப்ப வீட்டுல இருந்தேன். நான் நாளா எனக்கு ரொம்ப ஜாலியா
0: இருந்துச்சு. நல்ல லைஃப் சரி. ஓகே சூப்பர், தேங்க்யூ சூப்பர். நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. பேசுறது ரொம்ப நன்றி.
1: என்னோட
0: பேர் விமல். என்னோட பேர் விமல். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ 91.8 உங்கள் மனதோடு.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 5:45 நேர்களே, உங்கள் நினைவிற்கு நமது முதன்மை அலைவரிசையில் மாலை 6:20 மனோரஞ்சிதம், அதனைத் தொடர்ந்து 6:50 நிகழ்ச்சி நிரல் மற்றும் 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் நேர் விருப்பம் உங்களுடைய விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னா மாலை 6:20 மணிக்கு டயல் பண்ணுங்க. மனம் விரும்புதே லைவ் போன் இன் ப்ரோக்ராம், உங்களுடைய விருப்பமான பாடல கேட்டு மகிழுங்க. டயல் பண்ண வேண்டிய எண்கள் 0413-22-71760, மற்றொரு எண் 0413-22-75-230. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ 102.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேரம் 5:53:40. நேர்களே, உங்கள் நினைவிற்கு 6:20 முதல் 7 மணி வரையில் மற்றும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413-22-7170 மற்றொரு எண் 2275-2300. இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 மணிக்கு

மணிக்கும் 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம், வாழையில் உர வேளாண்மை. உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, சங்கனஸ்ரீ சிபி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷவாணி திருவனந்தபுரம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7 மணிக்கு இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM ரெயின்போ 102.8 அண்ட் அழகான இந்த மாலை பொழுதுல நம்ம ஆர்ஜே நமக்காக ராக் பீச்ல இருந்து கனெக்ட் பண்ண போறாங்க. அடுத்ததா யாரு எங்கிருந்து பேச போறாங்கன்னு கேட்க நானும் ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கேன்.

0: Speaking with you, I noticed one thing. You are so crazy people. You are jolly. Thank you so much. We enjoy your health. Okay? Bye-bye.
1: நேர்களே தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் 89.9 என்று உங்கள் மனதோடு

0: சோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஓவர் டு ஆர்ஜே விமல்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியோட விளையாடு நிகழ்ச்சி வந்து சூப்பரா ஜாலியா பண்ணா போச்சு. நம்ம எல்லாருக்கிட்டையும் நிறைய பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட நிறைய பேசணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நண்பரை. இதோட நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ.
0: சோ அழகான தேங்க்யூ சொல்லி நம்ம ஆர்ஜே விமலோட நானும் கிளம்புறேன். திஸ் இஸ் ஆர்ஜே பாரி சைனிங் ஆஃப்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேயர்களே, தொடர்வது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை

0: துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ரயில்வே, வங்கித்துறை, பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு அளித்து வரும் முன்னுரிமையை எடுத்து கூறுவதாக அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டுடன் ஒவ்வொரு இந்தியரும் செயல்பட்டு வருவதாகவும், அதனை அடைய நாடு பல துறைகளில் முதலீடு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் IGOD கர்மயோகி இணையதளத்தை அதிகம் பயன்படுத்தி கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். இது அவர்களின் பொறுப்புகளை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்களிப்பார்கள் என்றும், வளர்ந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு அவர்களின் தேவை அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 47 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமின் ஒரு பகுதியாக சென்னை ICF வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். மேலும் ஒரே ஆண்டில் 12,00,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில்,
1: மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மும்பை, அகமதாபாத், சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்கட்டமைப்பு, மின்னணுமயம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்றவை விரைவாக வளர்ச்சி அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
0: இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பின்னர் இருதரப்பு நல்லுறவு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் பலதரப்பு அமைப்புகளின் சீர்திருத்தம் போன்ற முக்கியமான பிரச்சினைகளில் சைப்ரஸ் வழங்கும் ஆதரவையும் அவர் பாராட்டினார். சைப்ரஸின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை குடியரசுத் தலைவர் மீண்டும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய சைப்ரஸ் அதிபர், இந்தியா சைப்ரஸ் இடையேயான நல்லுறவு, நட்புறவு பல நூற்றாண்டுகளை கடந்தது என்று குறிப்பிட்டார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடில்லியில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. பத்ம விபூஷன் விருது மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பத்ம பூஷன் விருது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சுபு சோரன், நடிகர் மம்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் KR பழனிசாமி, யூரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் SKM மயிலானந்தன் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டது. இதேபோல் நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, சென்னை IIT இயக்குனர் காமகோடி உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும்

0: செய்திகள் தொடர்கின்றன. ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. மத்திய அரசுக்கு கடந்த 2024-25 நிதியாண்டில் ரிசர்வ் வங்கி 2.69 லட்சம் கோடி ரூபாயை உபரி வருவாய் தொகையாக வழங்கியது. நெருக்கடி நேரத்தில் மத்திய அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்த ரிசர்வ் வங்கி இந்த உபரி வருவாயை வழங்கி வருகிறது. தற்போது மேற்காசிய விவகாரத்தில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டு இறக்குமதி கட்டணம் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் வகையிலும் மத்திய அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் வகையிலும் ரிசர்வ் வங்கி தற்போது மத்திய அரசுக்கு 2.86 லட்சம் கோடி ரூபாயை வழங்குகிறது. இது கடந்த முறையை காட்டிலும் சுமார் 6.7% அதிகமாகும். மும்பையில் நேற்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் 623வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இந்திய தேசிய கொடியை வெற்றிகரமாக ஏற்றிய இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் பெண்கள் பிரிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மிக கடுமையான நிலப்பரப்பிலும் கடும் தட்பவெப்ப சூழ்நிலையிலும் இந்த சிறப்பான சாதனையை புரிந்த பெண்கள் மலையேற்ற குழுவினருக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தோ திபெத் காவல் படையினரின் குறிக்கோளான தன்னை விட தேசமே பெரியது என்ற சாதனையை இந்த மலையேற்ற குழுவினர் நிலைநிறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்து சேர்ந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒத்துழைப்பு குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசும் அவர் அமெரிக்க தூதரகத்தின் சுதந்திர தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை அன்று ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க் ரூபியோ பின்னர் புதுடெல்லியில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார்.
0: புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனாவுடன் இணைந்து தொடக்கி வைத்தார். இதன் தொடக்க விழா உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்த தமிழக முதலமைச்சர் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை கல்வி, விளையாட்டு இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சிறிய மாநிலம் என்றும், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டினை வேலைவாய்ப்பு உயர்கல்வியில் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதற்கான ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் FM ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே சீனு. இன்னைக்கு மாலை பொழுதே உங்களுக்கு இனிமையாக்கவும் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களும் இறப்பவும் நம்ம மனம் விரும்புதே ஷோ வந்தாச்சு. நாள் முழுக்க இருந்த டென்ஷன் வேலை பலு எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்கார்ந்துக்குங்க. இனி வரப்போகும் நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது, அதாவது உங்களின் விருப்ப பாடல்களுக்கானது. இந்த ஷோ பேருக்கு ஏற்ற மாதிரியே உங்க மனசு ரொம்ப விரும்பி கேட்கணும்னு நினைக்கிற பாடல்களை போடுற ஒரு ஷோ. உங்களுக்கான ஸ்பெஷல் ட்ராக்ஸ் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்காக தொகுத்து வழங்க போறோம். சோ யோசிக்க டைம் இல்ல, இப்பவே போனை எடுங்க. உங்க மனசு விரும்புற பாடல் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. எங்க நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க பாடல ஒளிபரப்புறோம், ஷோ ஆரம்பமாயிடுச்சு. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில முதல் பாடலை நம்ம இப்ப கேட்கலாம். மேயாத மான் திரைப்படத்திலிருந்து
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: சொல்ல சொல்ல கப்பல்ல பாயாசம்.
1: கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையை கெத்து.

0: நேயர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:27, 12 அல்ல, மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில முதல் நேயர் எந்த பாட்டை கேட்க ரெடியா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காதலன் இது திரைப்படத்தின் பெயர். உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய அற்புதமான வாய்ஸ்ல, ஏ ரகுமான் அவர்களுடைய மியூசிக்ல, என்ன விலை அடி என்ன விலை என் இதயத்தை தொலைத்து விட்டேன். அற்புதமா இருக்கும் சார் பாட்டினுடைய இசைகள் காட்சியமைப்பு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அட நிகழ்ச்சியில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி நல்லா ஒரு பனி மழை பொழிகிற பாட்டா கேட்டிருக்கீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கான பாடலை கேட்டெல்லாம் கால் பண்ணதுக்கு நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி சார. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது நாள் முழுக்க ஓடின மனசுக்கு இப்ப ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுதா? நீங்க ரொம்ப விரும்பி கேட்கணும்னு நினைக்கிற பாடல்களை கொடுத்துட்டு இருக்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டிக்கம்பிகள். ஒயிட் டவுன் ரோடு, ஒரு லாங் டிரைவ், காதல நம்ம ரெயின்போ மியூசிக். இதுதான் புதுச்சேரியின் ஒரிஜினல் வைப். உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க சொல்லிட்டு நாம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: ஓகே சார், வெல்கம் டு தி ஷோ. உங்க செம்ம மாஸ் எனர்ஜியோட இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியை அதிர வைக்க வந்திருக்கிற நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருக்கோணூர் ராஜா.
0: ஓகே சார், சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் கேப்டன் மகள். எந்த பின்னிடம் இல்லாத ஒன்று.
0: ஓகே சார், சூப்பர். சூப்பரான பாட்டு கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார. நன்றி சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: இருக்கிறது.
1: உங்களின் எல்லா விருப்பங்களுக்கும் உங்களின் எல்லா உணர்வுகளுக்கும் ஏத்த பாடல்களை கொடுத்துட்டு இருக்க உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப நம்ம கிட்ட பேச போற நேயர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய தோழனுக்கு பொன்மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கலையரசு நல்லாப்பாளையம். வாழ்க்கை ஓரளவுக்கு சுகமா போயிட்டு இருக்கு சார்.
1: ஓகே சார், சூப்பர். இப்ப நம்ம போட கேட்க போற பாட்டுல சூப்பரா போகுது. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: படமும் பாடலும் கவிதை நடையல். மலைமுகத்தில் திரளும் உருளும் நதியலை நனைந்திடும் குயில் தோப்புக்குள் இளம் தென்றல் அசைந்திடும் உச்சத்திலிருந்து விழுந்திடும் நீரோட்டம் மேல்வானில் மழை பொழிந்திடும் கீழ்வானில் வாழவில்லேன் அதிசயம் தேநறிவியல் மலர்கள் நனைந்திடும் இந்நேரம் கண்டு ரசிக்க வருகிறதோ ஆகாயகங்கை.
1: ஓகே சார், சூப்பர். உங்களுக்கான பாடலை கேட்டெல்லாம் கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி
1: நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: டேக் ஆஃப் ஆக ரெடியா இருக்கு நம்ம மியூசிக் பிளைட். அதுல இப்ப டிராவல் பண்ண வந்திருக்கிற நம்ம அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, யார் லைன்ல இருக்கீங்க?
1: வணக்கம் சார், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்க குரல கேட்டுட்டு நான் டிராவல் பண்ணாத இருக்க முடியுமா சார்? அதான்
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது நாம எல்லாம் இப்ப மியூசிக் டிராவல்ல போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, என்ன பாட்டு விசில் அடிச்சு ஏறி இருக்கீங்க? என்ன பாட்டு?

நன்றி சார்.

0: மக்களே, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு குட்டி ரிலாக்ஸ் டைம் உங்க ஃபேவரட் ட்ராக்கை நீங்க செலக்ட் பண்ணி கேட்க கால் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில யாரு லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க மேடம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? பாட்டு கேக்குறத பார்த்தா அடுத்து டான்ஸ் போடுவீங்க போல. பாட்டு
1: கேட்டுக்கினே
0: நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி மேடம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்கட்டமைப்பு, மின்னணுமயம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்றவை விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும், பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டன. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13

பத்மபூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இந்திய தேசிய கொடியை வெற்றிகரமாக ஏற்றிய இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் பெண்கள் பிரிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மிக கடுமையான நிலப்பரப்பிலும் கடும் தட்பவெப்ப சூழ்நிலையிலும் இந்த சிறப்பான சாதனையை புரிந்த பெண்கள் மலையேற்ற குழுவினருக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு மின்னணு தொழில்நுட்பம் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
3: சூப்பர் சார், அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்ட தொகைய அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கடற்கரை மணலில் கால்கள், காற்றில் தவழும் இசை, புதுவையின் ட்ரெண்டிபேட் உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மியூசிக் ரேஸ் ட்ராக்ல நம்ம கார் இப்ப 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்துகிட்டு இருக்கு. அதுல இப்போ திடீர்னு பிரேக் போட்டு விசில் அடிச்சு உள்ள வந்திருக்கிற நம்ம அடுத்த ஸ்பீட் ரேசர் யாரு? ஹலோ, யார் லைன்ல இருக்கீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராஜா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: தேவன் மகன் படத்துல இருந்து
0: நன்றி சார்.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வைப்பேன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய

0: பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICF தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICF இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000-க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லயும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்து இருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
0: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா ECC பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு ESIC புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர் 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.

0: தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ராணா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 13-11, 4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: போரிங் மொமெண்ட்ஸ் ஓரம் தள்ளுங்க, மியூசிக்கல் மேஜிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்காக உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப ஸ்பீக்கரே பத்திக்கிற அளவுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் வாய்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அறிவிப்பாளர் சீனா அவருக்கும் உடனே இருக்கும் அறிவிப்பாளருக்கும் எனது அன்பான இரவு வணக்கம்.
0: ஓகே, சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென்மேல இருந்து கணேஷ் ராஜா.
0: ஓகே சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் 16 வயதில், பாடல் மஞ்சள் குளிச்சி.
0: கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: சூப்பர் சார்,
0: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார், உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி.

நேர்லே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டா அந்த சின்ன ரிலாக்ஸ் கிடைக்குது இல்லைங்களா? அந்த ஃபீலிங் உங்களுக்கு வேணும்னா உடனே மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேச காத்திருக்கிற நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லுதல் பேசுறேங்க சார்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: படம் மாப்பிள்ளைக்கு ஒன்றுங்க சார். பாடல் மதுரன்னா மதுரைங்கிற பாடல்.
1: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
0: நன்றிங்க சார்,
1: கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: பாட்டு கேட்கறதுக்காக நம்ம மனம் விரும்புதே ராக்கெட் இப்ப ஸ்பேஸ்ல பறக்க ரெடியா இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இப்ப கோ பைலட்டா சீட் பிடிச்சிருக்கிற நம்ம அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நன்றி. குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்துல

நன்றி மேடம்.

0: நேரம் 7:50, 15 நொடிகள். தியேட்டர்ல ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகும்போது வர்ற பிஜிஎம் மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கெத்தான மாஸ் என்ட்ரியோட லைன்ல இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத யாருன்னு சொல்லிட்டு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மேடம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாடல்
0: ஓகே மேடம், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடலை கேட்டுலாம்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி மேடம்.

0: நேரம் 7:54 நொடியில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவா பாடல் கேட்க காத்துட்டு இருக்க நேர யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம். வணக்கம். தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் அச்சாணி, பாடல் மாதாவின் கோவில்.
0: ஓகே சார், கேட்கலாம். உங்களுக்கான விருப்ப பாடலை கால் பண்ணதுக்கு நன்றி.
1: மிக நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி சார். நேரம் போனதே தெரியல மக்களே. இந்த அழகான மாலை பொழுதே உங்களின் அருமையான விருப்ப பாடல்களும் உங்களுடைய அன்பான டெடிக்கேஷன்களும் நிரப்பியதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு லைன்ல வந்து பேசின நேயர்களுக்கும் அவங்க விரும்பி கேட்ட பாடல்களுக்கும் எங்க டீம் சார்பாக ரொம்ப பெரிய நன்றி. நாளைக்கும் இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். லைஃப் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்குன்னு ஒரு குட்டி ஸ்பேஸ் கண்டிப்பா கொடுங்க. அந்த ஸ்பேஸ்ல தான் நம்முடைய மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நாளைக்கு சரியா மாலை 6:20 மீண்டும் உங்க மனசு விரும்புகிற பாடல்களை கொடுக்க போற மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்கலாம். மீண்டும் உங்களை தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்கட்டமைப்பு, மின்னணு மயம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்றவை விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும், பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் தண்டேவாலா பகுதியில் ஒரு புதிய எரிவாயு மண்டலத்தை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கண்டுபிடித்துள்ளது என அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் தள பதிவில், இந்த எண்ணெய் கிணற்றிலிருந்து ஒரு நாளைக்கு இயற்கை எரிவாயு கிட்டத்தட்ட 25,000 ஸ்டாண்டர்ட் கனமீட்டர் கிடைக்கும் என்றும், இது உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்த உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்து சேர்ந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை

அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒத்துழைப்பு குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் போதை தடுப்பு மற்றும் இரத்த தான முகாம் இன்று நடைபெற்றது. அரசு பொது மருத்துவமனை மற்றும் காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் திரு குமார் குஷ்வா, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரங்கநாதன், துணை மருத்துவ அதிகாரி டாக்டர் டயானா ஷீலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, சைபாலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும். நாடு முன்னேறும்.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

குட் ஈவினிங் சென்னை, குட் ஈவினிங் புதுச்சேரி. யூ ஆர் லிஸ்னிங் டு எஃப்எம் ரெயின்போ 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு எஃப்எம் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி. அண்ட் டுடே இஸ் சாட்டர்டே. வாட் இஸ் த டேட் டுடே? What is the date today? Today is Saturday and it is the 23rd of May 2026 and it's time for Music by the Bay Western Music Show, Listener's Choice. And today, what is the significance of this day? Is International Day to End Obstetric Fistula. Yes. And today

சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜ், ஸோ தட் ஐ கேன் ப்ளே யோர் ட்ராக்ஸ் தேர் டூ. எஸ், யூ கேன் போஸ்ட் யோர் ரிக்வெஸ்ட் தேர் ஆன் ஃபேஸ்புக் பேஜ் ஆஃப் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. Yes, I have typed here. Music by the Bay, Western music, it's listener's choice. Ping me your favorite tracks, give me two or more choices. I shall play for you, my lovable listeners, till 9 PM today with love, RJ Rekha. Here goes the post. I have posted it, so you can ping me your request there too. Yes, love you lots. And the first track for today would be from Indila, Love Story. It's a wonderful track and it's one of my favorite track too. Here goes the track, and it was requested by Satya, Shreya and Satya Narayanan. Yes, here goes the track, Indila's Love Story. Listen to the music and enjoy.

வெல்கம் பேக். அண்ட் தி நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் ஃப்ரம் சந்திரசேகர் ஃப்ரம் மாதவரம். அண்ட் ஹி ஹஸ் ரிக்வெஸ்டட் ஃபார் எலி கவுட்லிங்ஸ் லவ் மீ லைக் யூ டு. ஹியர் கோஸ் தி ட்ராக். லிசன் டு மியூசிக் அண்ட் என்ஜாய் சந்திரசேகர். எலி கவுட்லிங்ஸ் லவ் மீ லைக் யூ டு. யெஸ் ஹியர் கோஸ் தி ட்ராக். கம் ஆன். யெஸ்

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் ஹவ் காட் ஃப்ரம் ஃபேஸ்புக் பேஜ் ஆஃப் எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃப்ரம் வினோத் ஜான்சன். ஹாய், குட் ஈவினிங். ஐ ரிக்வெஸ்ட் இங்கிலீஷ் மியூசிக் ட்ராக் அடிலி சம் ஒன் லைக் யூ, வினோத் ஃப்ரம் செங்கல்பத். தேங்க்யூ ஃபார் ரெயின்போ அஜய் ரேகா, குட் விஷஸ் ஃபார் யூர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். யூ கேன் ஆல்சோ, யூ கேன் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் மீ, வினோத் ஜான்சன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹாவ் கொடமாம்பட்டி கேவி ஜெயசீலன். ஃபைன், ஹி ஹேஸ் ஆல்சோ பிங் மீ ஆன் தி ஃபேஸ்புக். குட் நைட், ஐ வாண்ட் எனி சாங் டு யூ லைக் ஃபார் மீ. ஐ மீன் ஹி மீன்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் எனி சாங் டு பி பிளேட் விச் இஸ் லைக் பை மீ. அண்ட் பத்மா ராஜ், ஹாய் குட் ஈவினிங். அண்ட் பாபு ஃப்ரம் முல்லக்காடு, வெரி

குட் நைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ பாபு. அண்ட் தட் பன், ஐ மீன் ஐ ஹாவ் ஒன் மோ லிசனர், ஹீஸ் ஃப்ரம் பனைப்புரம் மணிகண்டன். ஹீ சேஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். எஸ் ஃபார் யூ டூ, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆல் மை லிசனர்ஸ். லிசன் டு திஸ் மியூசிக் அண்ட் ஜஸ்ட் ட்ரை டு ஸ்லீப் டைட். ஐ வுட் ஜஸ்ட் கம் பேக் ஃபார் அனதர் ஷோ, வெஸ்டர்ன் மியூசிக், டியூரிங் 10:30 PM அண்ட் 11 PM ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1. இட் இஸ் சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் கோல்ட் 100.1 பிட்வீன் 10:30 to 11. தட் டைம் ஐ பிளே வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் சி டு தட் மை லிஸ்னர் ஸ்லீப் டைட். எஸ், அண்ட் ஐ ஹாவ் கருப்பண்ணன் ரங்கசாமி. எஸ், ஹி ஹாஸ் பிக் me a beautiful green color rose, that is so nice. And Padmaraja, hi, good morning, it's good night, fine, it's good morning or good night or whatever may be the first wish you say. Mostly people say good morning, I don't know. Fine. And then Karupan and Rangasamy, Chennai FM Rainbow 101.4, and he has wished me for this a show. He has given me lovable wishes for Rekha, that's me. And he has also wished me good night. Singanur Karupannan Rangasamy, it is Coimbatore district. And he has given me a basket of roses with a heart shape, and again some beautiful flowers, a bouquet of flowers, and again a mix of green and pink flowers. Thank you, Karupan Rangasamy, for your beautiful wishes and these flowers. And now I'm going to play a Dili Someone Like You for Vinod Johnson, and also for Bosco, Joshua Bosco and Joel Bosco. For them I'm going to play this track, a Dili Someone Like You. Here goes the track. Listen to music and enjoy.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் இப்போ 9:16:14 ஆயிட்டிருக்கு. உங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக சில்லுன்னு காற்று உள்ள வருதோ இல்லையோ, உங்கள் ரேடியோ ஸ்பீக்கர்ஸ் வழியாக செம்ம எனர்ஜியான மியூசிக் இப்போ தெரிக்க போகுது. உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நேரத்திலையும் உங்கள் தூக்கத்தை கலைச்சி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்க தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியோடு வந்தாச்சு உங்கள் அன்பு நண்பன் உங்கள் ஆர்ஜே. நேரம் 9:16:41. என்ன பாஸ் நைட்டு சாப்பிட்டாச்சு படுக்கலாம்னு நினைச்சிங்களா? அதுக்குள்ள விடமாட்டம் இல்ல. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்க போறது சாதாரண பாடல்கள் இல்லைங்க. 2010 வாக்குல தமிழ் சினிமாவிய வை பண்ண வச்ச, தியேட்டர்களை அதிர வச்ச அல்டிமேட் மாஸ் ரொமான்டிக் டுயட்ஸ் பாடல்கள் தான் கேட்க போறீங்க. ஹெட்போனை மாட்டுங்க, வால்யூமை ஏத்துங்க. 11 வரைக்கும் இந்த புதுவை மண்ணே அதிரப்போகுது. வார்த்தைகள் மௌனமாகும் நேரம், இசை தேன் சிந்தும் இந்த வானம். இப்ப நம்ம ஷோவோட எனர்ஜி மீட்டரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம். நம்ம லிஸ்ட்ல இப்ப வரப்போறது ஒரு செம ட்ரெண்டியான மாடர்ன் லவ் டூயட். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க ஸ்மார்ட் போனை ஒரு நிமிஷம் சைட்ல வச்சுட்டு இந்த பாட்டோட பீட்ஸுக்கு உங்க கால்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆட ரெடி ஆயிருங்க. இது துப்பாக்கி படத்துல இருந்து உங்க எல்லோருடைய ஆல் டைம் ஃபேவரட் மாடர்ன் டூயட். லெட்ஸ் ஹிட் தி மியூசிக்.

பிரெஞ்சு பாரம்பரியம் புதுவை மண்ணோட ஸ்டைல் இரண்டும் கலந்த ஒரு பக்கம் மியூசிக்கல் காம்போ உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம லிஸ்ட்ல வரப்போறது மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சாஃப்டான ஃபீல் கொடுக்க போற ஒரு பியூர் மெலடி. சில பாட்டுகளை கேட்கும்போது நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் அதை மறந்துட்டும் அப்படியே ஒரு மெல்லிய புன்னகையோட அந்த மியூசிக்ல லாக் ஆயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ட்ராக் தான் இது. இதோ நான் இப்படத்திலிருந்து

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி.

கம்பிகள். இரவு நேரத்து சுகமான கானம் இதயத்தை தொடும் இந்த நிகழ்ச்சி உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவ் வானம். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷல், ஒரு இன்டர்நேஷனல் லவ் டூயட். காதல் என்ற ஒரு வார்த்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் சொன்னா எப்படி இருக்கும்? பிரெஞ்ச், இத்தாலியன், சைனீஸ்னு எல்லா லாங்குவேஜையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு செம கியூட்டான லவ் டிக்ஷனரி கொடுத்த பாட்டு தான் இப்ப கேட்க போறீங்க. இதோ நண்பன் படத்திலிருந்து உங்கள் மனதை மயக்க வரும் சர்வதேச காதல் கீதம். லெட்ஸ் டிராவல் வித் மியூசிக்.

நேயர்களின் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நம்ம லைஃப்ல எவ்வளோ சேஞ்சஸ், ஆனா உங்க ரசனைக்கும் எப்பவுமே ஒரே சாய்ஸ். உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். நேரம் 9:35. இப்ப நம்ம லிஸ்ட்ல வரப்போறது ஒரு பியூர் சோல்ஃபுல் எமோஷன். நம்ம ஷோவோட தலைப்புக்கு ரொம்பவே கச்சிதமா பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. இதோ அரவான் படத்திலிருந்து உங்கள் இரவை இன்னும் அழகாக்க வரும் ஒரு பாடல், ஜஸ்ட் ஃபீல் த மேஜிக்.

மெல்லிசையில் நனையவும் மெய்மறந்து ரசிக்கவும் உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம ஷோவோட ஒரு அல்டிமேட் ரொமான்டிக் லாக். சில பாடல்கள் கேட்ட உடனே பிடிக்கும், ஆனா சில பாடல்கள் கேட்க கேட்க நம்ம மனசோட ஒரு பகுதியாவே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பியூர் ஹார்ட் டச்சிங் மெலடி தான் இது. இந்த அமைதியான இரவுல உங்க உலகத்தோட பேரழக நினைச்சுக்கிட்டே இந்த பாடல்ல கரைய ரெடியாயிருங்க. இதோ 3 படத்திலிருந்து உங்கள் இதயத்தை வருடி செல்ல போகும் ஒரு மெலடி.

நேர்லே சாய்போலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். உங்க டேவ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு மேஜிக்கல் மியூசிக் டிராவல் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம லிஸ்ட்ல வர்றது ஒரு செமையான ஃப்ரெஷ் அண்ட் கூல் டூயட். சில பாட்டுகள் கேட்டா மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போய் மனசுக்குள்ள அப்படியே ஒரு பட்டர்ஃபிளை பறக்கிற ஃபீல் வரும் இல்லையா? அப்படி ஒரு செம்மையான மெலடி ட்ராக் தான் இது. லீலை படத்திலிருந்து உங்கள் இரவை இன்னும் அழகாக்க ஒரு பாடல்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எனர்ஜி, உங்கள் இரவின் மெலடி. இது தேன் சிந்து தேவானம். இப்ப நம்ம ஷோவோட ஃபீலை அப்படியே டோட்டலாக மாற்ற போகிறோம். இதுவரைக்கும் மெல்லிய ரொமான்ஸ் கேட்டுட்டு இருந்த நமக்கு இப்போ ஒரு செம லோக்கல் கானா ரொமான்ஸ் வைப் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்கலாம் அட்டக்கத்தி படத்திலிருந்து நம்ம ஒரு ஸ்டைல் மாஸ் மெலடி.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். சந்தோஷமோ இல்லை கவலையோ உங்கள் எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு பக்கா பார்ட்னர் உங்கள் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது தேன் சிந்து தேவானம். இப்ப நம்ம ஷோவோட ஸ்பீட இன்னும் கொஞ்சம் ஏத்த போறோம். விஜய் ஆண்டனி மியூசிக்னாலே அதுல ஒரு தனி எனர்ஜியும் கிறுகிறுப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்கா நெக்ஸ்ட் லெவல் கிளப் டூயட் தான் இப்ப கேட்க போறீங்க. நான் படத்திலிருந்து உங்களை துள்ள வைக்க போகும் அல்ட்ரா மாடர்ன் ட்ராக்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வார்த்தையில் முடிந்து இசையானது தொடங்கும் நேரம் உங்கள் உணர்வுகளின் சங்கமம். இது உங்கள் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். நேரம் 10:03:52 உங்களுடன் உங்கு சீனு. நிகழ்ச்சியில இப்ப வரப்போறது மனசோட ஆழத்துல இருக்கிற காதல ரொம்பவே அமைதியா அழகா பேச போற ஒரு கிளாசிக் மெலடி. இந்த அமைதியான இரவு நேரத்தில் உங்க இதயத்தோட மறுபாதிய நினைச்சுக்கிட்டே இந்த அழகான மெலடியில கரைய ரெடியா இருங்க. தாண்டவம் திரைப்படத்திலிருந்து உங்கள் இரவை இன்னும் அழகாக்க வரும் ஒரு பாடல், ஜஸ்ட் ஃபீல் தி சோல்.

டயர்டு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, மியூசிக்கை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரப்போறது காதலோட ஆகச்சிறந்த ஒரு ஹாப்பி வைப் மெலடி. உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் நமக்கு மட்டுமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அப்படியே பாட்டா மாத்தனா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ட்ராக். இப்ப கும்கி படத்திலிருந்து உங்கள் இரவை இன்னும் பாசிட்டிவாக்க வரும் ஒரு பாடல்.

0: மனதை வருடும் மெலடி மயக்கும் தேன் சிந்துதே வானம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 10:15, 20:00. இப்ப நம்ம லிஸ்ட்ல வரப்போறது இந்த இரவை அப்படியே உறைந்து போக வைக்க போற ஒரு டிவைன் மாஸ்டர் பீஸ். சில பாடல்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக இருக்கும், ஆனா சில பாடல்கள் கலை உலகத்தோட உச்சகட்ட படைப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான கிளாசிக் மெலடி தான் இது. விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து உங்கள் ஆன்மாவை தொட வரும் காவிய தலைவி.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீவா.

தூங்காத நினைவுகளுக்கு ஒரு ரம்யமான இசை, துள்ளி குதிக்கும் மனசுக்கு ஒரு எனர்ஜி பேக். உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம லிஸ்ட்ல வரப்போறது யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் மெலடி ட்ரீட், சமர் திரைப்படத்திலிருந்து.

புதுவை மண்ணின் மெல்லிய சாரல் இசை மழையின் ஆரம்பம். உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் நேயர்கள் இப்ப கேட்க போறது ஒட்டுமொத்த இசை ரசிகர்களையும் தன் வசப்படுத்திய ஒரு மேஜிக்கல் கிளாசிக். சில பாடல்கள் முதன் முதலாக கேட்கும் போதே நம்ம மனசுக்குள்ளார ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போறீங்க. கடல் திரைப்படத்திலிருந்து உங்கள் இரவை இன்னும் அழகாக்க போகுது.

மியூசிக் வழியா மனசை லேசாக்க ஜஸ்ட் ஸ்டே டியூன்டு. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிய நேரம் 10:32. இப்ப நம்ம லிஸ்ட்ல வரப்போறது ஒரு லாங் டிரைவ் போயிட்டே கேட்க வேண்டிய செம ஹைவே ரொமான்ஸ் மெலடி. ஒரு அழகான தவிப்பை காதலை அப்படியே பாட்டா மாத்தனா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ட்ராக். நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து.

இனிய கனவுகளுக்கு ஒரு இசை பாலம். உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில நேர்கள் இப்ப கேட்க போறது இந்த நள்ளிரவு நேரத்துக்கும் அப்படியே கச்சிதமா பொருந்தக்கூடிய ஒரு அல்டிமேட் மெலடி காவியம். நாம நேசிக்கிற ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல அவங்க கூட இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. கடிகார முள் ஏன் இவ்வளோ வேகமா ஓடுது? காலம் அப்படியே இங்கேயே உறைஞ்சினா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவையாவது நினைச்சிருப்போம். அந்த அழகான தவிப்பை அப்படியே இசையா மாத்தனா அதுதான் இந்த ட்ராக். உங்கள் இதயத்தை உருக வைக்க வரும் பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து.

புதுவையின் பல்ஸ் இசையின் பேலன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை. நேரம் 10:43:44 நொடிகள். நிகழ்ச்சியில் இப்போ வரப்போகிறது காதலில் விழுந்த புதுசில் மனசுக்குள்ளார வர்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ஸும் அப்படியே பிரதிபலிக்க போகிற ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷான மெலடி பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து.

0: கனவுகளுக்கு இசைப்பாலம் உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம லிஸ்ட்ல வரப்போறது வெறும் பாட்டு இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களையும் உருகு வச்ச ஒரு உணர்ச்சி பேரலை. இந்த நள்ளிரவு நேரத்துல உங்க அப்பாவோட கைகளை நினைச்சுக்கிட்டேன். இல்லைனா நீங்க ஒரு அப்பாவா இருந்தா உங்க செல்ல மகளோட சிரிப்ப மனசுல நினைச்சுக்கிட்டேன் இந்த உலகத்தரமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஆன்மாவை நினைக்க வரும் பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

ஸ்வீட் மெமரிஸுக்கு ஒரு தாலாட்டு, ஜாலி மூடுக்கு ஒரு அதிரடி பாட்டு. ஆல் இன் ஒன் உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர்கள் கேட்க போகிற பாட்டு வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து. துப்பாக்கி திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ ஒழிக்க போகிற வாரணம் 1000 வரைக்கும் ஒரு ரெய்டு போய் இப்போ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நேரம் 10:53:30

நொடிகள். இந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம எஃப்எம் ரெயின்போவோட மேஜிக், உங்கள் ஆர்ஜிச்சினோட மியூசிக் தெரப்பி. இன்னைக்கு உங்களை செம்மையாக வை பண்ண வச்சுருக்கோம் நம்புகிறேன். உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், கவலை எல்லாமே காணாமல் போய் மனசு அப்படியே லேசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடும் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடி தொங்க போங்க. ஆனால் நம்ம சிக்னேச்சர் லைன் எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், இனிய கனவுகளுக்கு ஒரு இசைப்பாலம், இது உங்கள் தேன் சிந்துதே வானம். இன்னைக்கு இந்த தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியும் வாரணம் 1000 திரைப்பட பாடலோடு நிறைவு செஞ்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனு.

நேரம் 11:06 நொடிகள். இப்பொழுது கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னையிலிருந்து அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் கம்பு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இதில் செய்திமலர். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்தத்தால் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பால முருகேசன் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:15 வரையிலும் மற்றும் 8:30 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். ஒன்பது 2 இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. காலை 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ கேம் ஷோ. 10:32 முதல் 10:58 வரை கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லியிலிருந்து அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 முதல் 4:30 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 4:30 முதல் 5:00 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5:00 அலையோடு விளையாடு இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 7:30

0: வரையிலும் மனம் விரும்புவது தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 8 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புவது தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். 9 பிரசார் பாரதியின் முன்னாள் துணை தலைமை இயக்குநர் மித்தாலி சாட்டர்ஜி அவர்கள் பங்கேற்கும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஒன்பது 9:30 முதல் 11 வரை தேன்சிந்து தேவானம். 11 நிகழ்ச்சி நிறம். 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58, 12:00, 1:00, 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, மதியம் 2:00, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Nipunika Shahid. Prime Minister Narendra Modi and US Secretary of State Marco Rubio today discussed sustained progress in the India-US Comprehensive Global Strategic Partnership and issues related to regional and global peace and security. Mr. Rubio called on Prime Minister Modi at Seva Tirth in New Delhi today. Mr. Modi said in a social media post that India and the US will continue to work closely for the global good. External Affairs Minister Dr. Jaishankar and NSA Ajit Doval were also present during the meeting. The Prime Minister's office said in a statement that Secretary Rubio shared the US perspectives on various regional and global issues, including the situation in West Asia. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. Secretary Rubio is on a 4-day visit to India to take part in the Quad Foreign Ministers meeting on the 26th of this month. US Secretary of State Marco Rubio today said that India is at the cornerstone of how the United States approaches the Indo-Pacific. Inaugurating the US Embassy Support Annex building in New Delhi, Mr. Rubio said this is evident in the $20 billion that Indian companies invested in the United States and in India signing up for Pax Silica.
2: Expanded commercial ties now with more than $20 billion in investments. $20 billion in investments from Indian companies in the United States. We've deepened a security partnership through military exercises in the Indo-Pacific. And of course, as part of that, we recognize that an orderly and a secure consular system is vital to solidifying this important relationship.
1: Prime Minister Narendra Modi has emphasized that government jobs serve as a vital means to improve and ease the lives of the citizens. He made these remarks while addressing the 19th Rose Garmela through video conferencing today. The Prime Minister highlighted the world is eager to be a part of India's growth journey. In the 19th edition of Rose Garmela, more than 51,000 appointment letters to newly appointed youths in various government departments and organizations were distributed. The centre has asked Gymkhana Club in New Delhi to hand over its premises by 5th of the next month, citing that the land was acquired for strengthening defence infrastructure. An order issued by the Land and Development Office under the Housing and Urban Affairs Ministry stated that the land is essential to fulfil urgent institutional needs, governance infrastructure and public interest project. Delhi government decided to transform all sub-registrar offices into modern technology-driven and citizen-friendly service centres. The initiative aims to eliminate delays, corruption, middlemen and unnecessary procedural hurdles in property registration services across the city. In a statement, Chief Minister Rekha Gupta said the new model registrar office will provide facilities such as digital assistant for counters, smart token systems, online appointment booking, real-time application tracking and trained staff to ensure transparent and time-bound service delivery. The center has released more than 527 crore rupees under the National Health Mission as the first tranche for West Bengal.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. மீண்டும் காலை 5:45 இதே அலைவரிசையில் சந்திக்கலாம். நேரம் 11:11, 15:15. ஜெய்ஹிந்த்.